நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 28 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 55 நொடி.

0: தலை.
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை.
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனை தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் பொது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரைகானம், நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், இவை அனைத்தும் புத்தம் புது காலையில் இன்று. காலை 9 இசைப்பெட்டகத்தில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். M.A. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் R. லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை, M.R. கணேசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜிலாக்கர் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் M.L. பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகானம், 2:40 இசைப்பயிற்சி, பரிபாலனை புரி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஹேமவதி ராகம் ஆதி தாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள். மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம். மாலை 4 YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணீராடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் YG மகேந்திரன், அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா. மாலை 5 குட்டீஸ் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மீன்

0: மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். நேர்களே, 6:00 செய்தி சுருக்கத்திற்கு பின் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:15-9:15 திரைகானம் ஒலிக்கும். 10:00 ரவிவாசரியாகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள

0: மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-111.
0: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால் உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தை போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்குச் செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம், பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 6:15.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 28
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ₹2 கோடி வரை கடன் பெறலாம்.
3: மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது 30/9/2026 வரை நீட்டிப்பு செய்து 2026-2027 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாதம் திட்டத்தின் கீழ் 2 கோடி வரை பிணையக்கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அறவே ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் https://agriinfra.dav.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது வேளாண்மை துணை இயக்குநர், இணைப்பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு செங்கல்பட்டு வேளாண்மை அலுவலரின் அலைபேசி எண்ணான 9080640338 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
2: செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டித்தோல் நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: புதிய தொட்டிகள் வாங்கும் போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. இதனை கழுவுவதற்கு நம்ம ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எல்லா தொட்டிகளும் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் இருந்தால் போதும்.
5: வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி

0: மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடற்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு. சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டித்தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அழற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பிடாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோலை தொற்றுநோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாளில் தடவிவிட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்துக் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகி

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி பட்டுள்ளனர். இருவரி செய்திகள், ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி, இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன் காட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55, 40 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலை.

0: சூழல் அறிவோம். பல்லி என்ற உயிரினத்தின் வாழ்வியல் செயல்பாடுகளை அறிவியல் பூர்வமாக பார்ப்பது அவசியமானதாக உள்ளது. பூச்சிகள் சிலந்திகளை உண்டு பூச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதில் பல்லிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. சுவரில் உறுதியாக பிடித்து நடந்து செல்வதற்கேற்ற கால்கள் பரிணமித்துள்ளன. வீட்டு பல்லிகளில் வால் தன் வாழ்நாளில் 2 அல்லது 3 முறை வளரும் தன்மையை பெற்றுள்ளது. வழுவழுப்பான கண்ணாடி போன்ற இடங்களில் பல்லிகளால் நிற்க இயலாது. சுவர்களில் தனது கால்களில் அமைந்துள்ள சிறு சிறு பிடிமானத்தாலும் காற்றுப்பை போன்ற தன்மையாலும் உறுதியாக சுவரை பிடித்து கொண்டு நடக்கின்றன. பெரும்பான்மையான பல்லிகள் இரவாடிகளாக செயலாற்ற மிக சில வகைகள் பகலாடிகளாக செயலாற்றுகின்றன. மேல் கீழ் நீள்வட்டத்தில் பூனையின் கண்களை ஒத்த கண்களை பல்லிகள் பெற்றுள்ளன. இந்தியாவில் பொதுவாக 4 வகையான பல்லிகளை வீடுகளில் காண முடியும். இதில் புரூக்ஸ் கெக்கோ, பாக் கெக்கோ என்ற 2 வகைகளை பொதுவாக காண இயலும். தென்னிந்திய பகுதிகளில் இள மஞ்சள் கலந்த சுவர்பல்லி மற்றும் வட இந்திய பகுதிகளில் ஆசிய வீட்டுப்பல்லியும் பொதுவாக காணப்படுகின்றன. வெளிரிய நிறங்களை கொண்டிருக்கும் வீட்டுப்பல்லிகள் கெக் கெக் கெக் என மெல்லிய ஓசை எழுப்பும். மரப்பல்லிகள் அடர் நிறங்களை பெற்றிருக்கும் கூர்மையான பார்வை திறனை கொண்டுள்ளதால் இரவு நேரத்திலும் பார்க்கவும் இரையை வீழ்த்தவும் முடிகிறது. கூர்மையான உணர்தல் திறனை கொண்டுள்ளதால் அருகில் வரும் உயிரினங்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாம்புகளைப் போலவே பல்லிகளும் காற்றின் தன்மையை நாக்கினால் உணரும் திறன் கொண்டவையாக உள்ளன. இரையை பிடிப்பதிலும் நாக்கு முக்கிய பங்காற்றுகின்றது. தரையை ஒட்டியிருக்கும் உடலமைப்பின் மூலம் வளைந்து நெளிந்து செல்வதுடன் நீலம், பச்சை, பழுப்பு, வெள்ளை, மஞ்சள் என பல்வேறு நிறங்களை கொண்டதாக உள்ளது. வெள்ளை நிற பல்லிகளின் உடல் பகுதியின் உள்பகுதியில் வெளியில் தெரியக்கூடிய வகையில் இருக்கும். கால் பகுதிகளில் சுமார் 14,000 மேற்பட்ட நுண்ணிய காற்றுப்பைகள் இருப்பதால் இவை உறிஞ்சு குழாய்கள் போல செயலாற்றுகின்றன. இவற்றின் உதவியால் தனது எடையைப் போல 8 மடங்கு அதிக எடையை கூட ஒரு காலால் தூக்க முடிவதுடன் தரையில் சுலபமாக நடக்க முடிகிறது. எதிரிகள் தாக்க வரும்போது வாலினை துண்டித்துக் கொண்டு பல்லிகள் தப்பிவிடுகின்றன. துடித்துக் கொண்டிருக்கும் வாலை பார்த்தபடி எதிரிகள் அச்சத்தில் உறைகின்றன. எச்சில் எச்சங்களை வெளியேற்றி துர்நாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமும் உருமறை தோற்றமும் எதிரிகளிடமிருந்து பல்லிகளில் தப்பிக்க உதவுகிறது. பூச்சியுண்ணிகளாக அறியப்படும் பன்னிகள் ஒரு நாளைக்கு 50 கிராம் வரையிலான பூச்சிகளை உண்டு பூச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றன. சிறு எறும்பு, ஈசல், கரையான், பாச்சை, கரப்பான் பூச்சை, வெட்டுக்கிளி, தும்பி, கொசு, ஈ போன்றவற்றை உணவாக்குகின்றன. ஊர்வன வகைகளில் ஒலி எழுப்பும் திறன் கொண்டவையாக பல்லிகள் காணப்படுகின்றன. இணையை கவரவும் ஆண் பல்லியை அடைப்பதற்காகவும் பல்லிகள் குரல் ஒலியை பயன்படுத்துகின்றன. உடல் அசைவுகள், தலையை உயர்த்தி காட்டுதல், கழுத்தை இடப்பக்க வலப்பக்கமாக அசைதல், வாலை சுழற்றுதல் போன்ற செயல்பாடுகளின் மூலமாகவும் இணையை கவர்கின்றன. வாலை முன்னும் பின்னும் சுழற்றியும் இனச்சேர்க்கைக்கு அழைக்கின்றன. இனப்பெருக்க காலங்களில் அதிக புரதச்சத்து கொண்ட புழு வெட்டுக்கிளிகை இடையாக்குகின்றன. ஒரு முறை இனப்பெருக்கம் செய்த இடத்திலேயே தொடர்ச்சியாக முட்டையிடும் பண்பு கொண்டவையாக விளங்குகின்றன.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28.9 டிகிரி செல்சியஸ். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்பரத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 39

டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். வானிலை கேட்டீர்கள், ஆகாஷ்வாணி. நேரம் காலை 7 மணி.

0: புத்தம் புது காலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல்.
2: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்ப நுகர்வோருக்கு ஏதாவது வாங்குற பொருள்ல குறைபாடு இருந்தால், இல்ல அந்த டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தன்னா எப்படி கன்சியூமர் கோர்ட்ல நம்ம வழக்கு தொடருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாங்குற பொருள்களில் அல்லது சேவைகளில் குறைபாடு இருந்தால், அதனால் நமக்கு நஷ்டம் இழப்பு ஏற்பட்டால், இது காம்பன்சேஷன் கேட்டு நம்ம நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகலாம். இப்படி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு வழக்கறிஞர் வைத்து கூட இந்த புகார் கம்ப்ளைண்ட்டை வந்து வழக்கறிஞர் மூலமாகவும் கொடுக்கலாம், அல்லது வக்கீல் இல்லாமல் பார்ட்டியின் பர்சனாகவே நுகர்வோர் தாமாகவே புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன்ஸ், நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நுகர்வோர் தாமாகவே கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறதெல்லாம் முடியலன்னா இந்த கன்சியூமர் அசோசியேஷன்ஸ்க்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தா நுகர்வோர் சார்பாக அவங்க வந்து வழக்கு தொடருவாங்க. இந்த வழக்கு தொடர்வதற்கு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், சேவை குறைபாடு, அல்லது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், இது இருந்தான்னா நம்ம வந்து கன்சியூமரில் கேஸ் போடலாம். இப்போ நம்ம ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், இப்போ நம்ம பொருள்கள் வாங்கிறதுக்கு நேராக கடைக்கு போய் வாங்கறதில்ல, நிறைய ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். இந்த ஆன்லைனில் வாங்கிறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ், இப்போ எல்லாமே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பேங்கிங் சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பேங்க்ல இல்லைனா தனியார் ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்ம வந்து லோன் வாங்குறப்ப நம்ம இமோபிள் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது வீடு, அதெல்லாம் அடமானத்துக்கு கொடுக்குறோம். அடமானம் வைக்கிறப்ப அந்த மார்ட்கேஜ் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரிஜினல் பத்திரங்கள், தாய் பத்திரங்கள் எல்லாம் பேங்க்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இந்த லோன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோட நம்ம படிப்படியாக கட்டிட்டு வரோம், லோனை கிளியர் பண்ணிடுறோம், ஃபுல் அமௌண்ட்டும் கட்டிடுறோம். அப்போ அந்த பேங்க்கோட டியூட்டி என்ன? பதிவு செய்யப்பட்ட அடமானத்தை கேன்சல் செய்துவிட்டு நமக்கு அந்த ஒரிஜினல் பத்திரம் நாம் டெபாசிட் பண்ணதை வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கணும். ஆனால் நிறைய பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிடுறாங்க, நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல. நம்ம அலையா அலைய வேண்டியிருக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்காக. ஆனால் இந்த தொலைந்து போகிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து கிளியர் கேஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், சேவை குறைபாடுகள். நம்ம சார்ஜஸ் எல்லாம் கட்டி தான் இந்த லோன் வாங்குகிறோம், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுறோம், நம்ம நுகர்வோர்ன்னு தான் கருதப்படுவோம். அப்படி நம்ம கட்டுறப்ப நாம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை அவங்க திரும்ப கொடுக்கறது அவங்களோட டியூட்டி. இப்போ அதை தவிர்க்கிறது வந்து இட் இஸ் அ டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இல்லைன்னா டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இருந்தால் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம், நம்ம வந்து வழக்கு தொடரலாம். இப்படி வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம இமெயில்ஸ், லெட்டர்ஸ், நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும். எந்த கம்பெனி நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இல்லைனா இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து இமெயில் மூலியமாகோ இல்லைனா லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புவோம், கண்டிப்பாக அனுப்புவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியல்ல, நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுங்க, நம்ம சொத்து பத்திரத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புவோம். இது தவிர நோட்டீஸ் வந்து வழக்கறிஞர் மூலமாக அனுப்பலாம், இல்லை நீங்களாக கூட அனுப்பலாம் நோட்டீஸு. அப்படி இந்த நோட்டீஸ் லெட்டர்ஸ் அமுச்சும் எந்த பதிலும் இல்லைன்னா அடுத்தது நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம வந்து வழக்கு தொடரலாம். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் போடுற வழக்கு புகார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வந்து இப்போ ஆன்லைனில் தான் ஃபைலிங் இருக்குது. இ ஜாகிருத்தின்னு ஒரு சைட் இருக்குது, அதில் தான் ஆன்லைன் ஃபைலிங் பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடுறப்ப அதில் என்னென்ன விவரம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட் போடுறப்ப அந்த கம்ப்ளைனண்ட், கம்ப்ளைண்ட்

0: போடுறவங்க தான் கம்ப்ளைனண்ட். அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். கம்ப்ளைண்ட் யார் போடுறாங்க, அவங்களோட அட்ரஸ், ஏஜ், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதே மாதிரி யார் மேலே, எந்த நிறுவனம் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் போடுறோமோ அந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். அது ஒரு கம்பெனியாக இருந்தால் அதோட மேனேஜிங் டைரக்டர், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அதோட பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி எல்லோரும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டில் ஆப்போசிட் பார்ட்டிஸ்ன்னுவாங்க. யார் மேலே நம்ம கேஸ் போடுறோமோ அதை ஆப்போசிட் பார்ட்டிஸ்ன்னுவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸு, பிரான்ச் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு எல்லா அட்ரஸோடு நம்ம போட வேண்டியிருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் கூட நாம் வந்து ரிலை பண்ணுற ஆவணங்கள், அதாவது அந்த பில் காப்பி, முக்கியமாக நம்ம பணம் கொடுத்து விலை கொடுத்து அதை வாங்கணுன்றதுக்காக அதோட பில் காப்பி, அப்புறம் அந்த சேவை குறைபாடு ஏற்படுது, பொருட்கள் சரியில்லைன்னா அதுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த பொருட்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், அப்புறம் நம்ம அனுப்புகிற லெட்டர்ஸ், இமெயில்ஸ், நோட்டீஸஸ், நம்ம ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு, எதிர்த்தரப்பு பார்ட்டிக்கு நம்ம அனுப்பிச்ச இந்த லெட்டர்ஸ், நோட்டீஸஸ், இந்த காப்பியெல்லாம் வச்சு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கூட சேர்த்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இ ஃபைலிங் பண்ணுறப்ப அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவங்க சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெஜிஸ்ட்ரியில் அப்ரூவல் ஆன அப்புறம் இந்த கேஸ் நம்பர் கொடுக்கப்படும். இந்த கம்ப்ளைண்ட் நம்பர், அதுக்கு சிசி நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் வந்து கொடுக்கப்படும். இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்தப்புறம் கன்சியூமர் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள் வந்து இந்த அட்மிஷனுக்காக அந்த கேஸ் வரும், அனுமதிக்கத்தக்கதா இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அனுமதிக்கத்தக்க கம்ப்ளைண்ட்னா ஆப்போசிட் பார்ட்டிஸ், எதிர்த்தரப்பு பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்பியர் ஆயிட்டு அவங்க அப்பியரன்ஸ் ஆனப்புறம் அவங்க பதிலுரை, ரிட்டன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க தரப்பில் என்னென்ன சொல்லணுமோ, என்னென்ன ஆவணங்கள் அவங்க தரப்பில் போடணுமோ, ரிட்டன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபைல் பண்ணுவாங்க. ரிட்டன் வேர்ஷன் போட்டப்புறம் இரு பக்கங்களும் பிரமாண வாக்கு மூலம், அதாவது ப்ரூஃப் அஃபிடவிட், எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, விட்னஸ்ஸா, நேரில் போய் எவிடன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நம்ம வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் கொடுக்கலாம். இந்த பிரமாண வாக்கு மூலம் இரு தரப்புலையும் போடணும். நாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள் நாம் என்ன ரிலை பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸிபிட்ஸாக மார்க் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் ஆனப்புறம் வாதம், கன்சியூமர் கோர்ட்டில் நீதிபதிகள் ரெண்டு இருதரப்பு வாதங்களையும் கேட்பாங்க. இருதரப்பு வாதங்கள் கேட்டு விசாரணை முடிஞ்சப்புறம் ஆர்டர்ஸ் போடுவாங்க, இதுதான் தீர்ப்பு. இப்போ இந்த கன்சியூமர் கேஸ் போடுறப்ப கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2020, இதில் ரூல்ஸ் 7 எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் கட்டணும்னு இருக்கு. நம்ம பே பண்ணுற ஃபீஸ் வந்து அந்த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ், நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ, அந்த பொருட்களை வாங்கிறதுக்கோ இல்லை சேவைகளை யூஸ் பண்ணுறதுக்கோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறோமோ அதுதான் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஆர் கன்சிட்ரேஷன் பெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்சிட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பே பண்ணி அந்த பொருட்களுக்கு பே பண்ண அமௌண்ட் 500,000 வரைக்கும் எந்த கோர்ட் ஃபீயும் கிடையாது. 500,000 10,00,000 வரைக்கும்னா கோர்ட் ஃபீ வந்து 200 ரூபா தான். அதே மாதிரி 10,00,000 20,00,000 கோர்ட் ஃபீஸ் வந்து 400 ரூபா. 20,00,000 50,00,000 வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் 1,000 ரூபா. 50,00,000 வரைக்கும் நம்மளை வந்து மாவட்ட நுகர்வோர் நீதி மன்றத்தில் தான் கேஸ் போடணும். இதுக்கு மேலே 50,00,000 1 கோடின்னா 2,000 ரூபா கோர்ட் ஃபீ. அதே 1 கோடியிலேருந்து 2 கோடின்னா கோர்ட் ஃபீ வந்து 2,500 ரூபா. 2 கோடி வரைக்கும் நம்மளுக்கு கேஸ் எங்கே போடணும்னா மாநில நுகர்வோர் ஆணையம், இங்கே தான் கேஸ் போட வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே வந்து தேசிய நுகர்வோர் ஆணையம், அங்கே கோர்ட் ஃபீ எப்படின்னா 2 கோடியிலேருந்து 4 கோடின்னா 3,000 ரூபா, 4 கோடியிலேருந்து 6 கோடின்னா 4,000 ரூபா, 6 கோடியிலேருந்து 8 கோடின்னா 5,000 ரூபா, 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் 6,000 ரூபா, அதுக்கு மேலே அதிகபட்சம் 7,500 ரூபா. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாப் வைஸ் அந்த கோர்ட் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் எப்படி கன்சியூமர் கேஸ் போடணும்ன்ற முறை.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
1: மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு குழந்தைகள் வாழ்வின் செல்வங்கள். எனவேதான் பிள்ளை தமிழ் என்னும் சிற்றிலக்கியத்தில் புலவர்கள் பாட அவர்தம் அன்புள்ளமே அடிப்படையாகின்றது. பெரியாழ்வார் திருமொழியில் இறைவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினார். பக்தியினாலே கனிந்த பெரியாழ்வாரின் உள்ளத்தில் கார்வ

0: தோன்றியது. உலகையும் உயிர்களையும் படைக்கும் பிரம்மனே படைத்து தேர்ந்த தன் கைகளால் அழகிய சிறு தொட்டிலை ஆணி பொன்னாலே செய்து அனுப்புகிறான். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான். மாணிக் குரலனே தாலேலோ, வையம் மலந்தானே தாலேலோ என்று கண்ணனை தொட்டிலில் இட்டு ஆழ்வார் தாளாட்டுகிறார். தொட்டிலில் கிடத்திய குழந்தைக்கு பல அணிகலன்களை பூட்டி அலங்கரிக்க விரும்புகிறார் ஆழ்வார். அவர் நினைத்தவுடன் தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து அணிவகைகளை குவிக்கின்றனர். சின்னஞ்சிறு காலுக்கு கிண்கிணி தருகிறான் இந்திரன். அவன் அங்கைகளுக்கு ஏற்ற சரிவளையும் அறையில் அணிவதற்கு நானும் மார்பில் சூட மாலையும் ஐம்படை தாலியும் தருகிறான் குபேரன். ஓதக்கடலின் ஒளிமுத்தின் ஆரமும் சாதி பவளமும் சந்தச்சரி வளையும் மாதக்க வென்று வருணன் விடுதந்தான். சோதி சுடர் முடியாய் தாலேலோ, சுந்தர தோளானே தாலேலோ என தாலேலோ பாடுகிறார். இவை மட்டுமன்றி ஈசனார் அழகுமிக்க மணிகளும் ஒளிமிக்க மாதுளம் பூவும் தெழுகும் கோத்த அணிகலனை தருகிறார். உடையாய் அழேல் அழேல் தாலேலோ, உலகம் அளந்தானே தாலேலோ என கற்பனையாய் கண்ண குழந்தையை அலங்கரித்து உளம் மகிழ்ந்து தாளாட்டுகிறார் பெரியாழ்வார். குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பும் நிலையில் முழுதும் வெண்ணெய் அளந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்தி இறுதி கண்டாளே என்று பாடுகின்றார். யசோதைக்கு வாய்த்த பேறு தனக்கு கிட்டவில்லையே என்று ஏங்கும் தேவகியின் புலம்பல் இது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து பிள்ளை விளையாட்டு காட்டிய கண்ணனின் காட்சி வெண்ணெயை திருடி உண்ணும் சிறு குழந்தை சிறு தாம்பினால் அடிக்க வரும் அன்னையை நோக்கி தாமரை போன்ற சிறு கைகளை கூப்பி வெண்தயிர் தோய்ந்த செவ்வாய் அழுகையும் அச்சத்துடனும் இதழ்கள் நெளிய தொழுகையும் கண்முன் தோன்ற தனக்கு இப்பேறு கிடைக்காததை நினைத்து புலம்புவதாக குலசேகர ஆழ்வார் பிள்ளை விளையாட்டை கண்முன் நிகழ்த்துகிறார். பெரியாழ்வாரோ அன்னையர் இருவரையும் சாந்தப்படுத்தும் முகமாக தாய் உள்ளத்துடன் சீத கடலில் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே என கண்ணன் தொட்டிலில் காலின் கட்டை விரல்களை வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் காட்சியை காண விரும்பி கூவி அழைக்கிறார். ஆழ்வார் பாசுரங்கள் தமிழமுது ஊறும் தேன் சுரங்கங்கள். கண்ணனை கன்றுமேய்க்க காட்டிற்கு அனுப்புகிறாள் தாய். அச்சிறுவனை அனுப்பிய பிறகு தாய் உள்ளம் வருந்துகிறது. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியென ஊன்று வெம்பரற்கள் உடைய கடிய வெங்கானிடை காலடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்னும் பாசுரத்தில் பிள்ளையை காட்டிற்கு அனுப்பிய பின் தாய்மனம் படும் பாடு கண்டு கண்ணீர் துளிக்கிறது. பெரியாழ்வார் கண்ணனுக்கு எல்லாமும் ஆகி பாசுரங்களை இயற்றியுள்ளது தமிழுக்கு இனிமை சேர்க்கிறது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது 2 இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2 நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி
2: வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: 6 முடிந்தவுடன் இணை உணவு ஆரம்பிக்கலாம். அந்த இணை உணவு எப்படி ஆரம்பிக்கணும்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காக வந்து குழந்தைய வந்து தாய்ப்பால் தான் குடிச்சிருக்கு இவ்வளோ. அந்த தாய்ப்பால்ன்றது பால்ன்றது தண்ணியாக தான் கட்டியானாக கிடையாது இல்லையா, தண்ணியாக அதில் வந்து 90% தண்ணி தான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நீராகரமாக இருக்கணும், அதுதான் நல்லது. அப்போ தான் குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும் அது பழகிறதுக்கு. அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க, அதை வந்து 4 பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 6-7 வச்சுக்கும்போது முதல் வாரம் வந்து இந்த தண்ணி ஆகிட்ட கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, காய்கறி தண்ணி, காய்கறி வேகக்கும் போது வீட்டில் அந்த பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி நிற்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக உப்பு இல்லாமல் கொடுக்கறது நல்லது.

0: வேணா கொஞ்சமா வேணா உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து கப்பு ஸ்பூன்ல கொடுக்கணும், பாட்டில் ஃபீடிங்க்கு போக கூடாது, பாட்டில் வாங்கக்கூடாது. கப்பு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்டீல் நல்லா கழுவிக்கலாம், அதுல கொடுக்கணும். இது வந்து முதல் வாரம். ரெண்டாவது வாரம் வந்து பழச்சாறு கொடுக்கலாம், ஜூசஸ் கொடுக்கலாம். ஜூஸ் கொடுக்கும்போது வந்து நம்ம தண்ணி சேர்க்கறது, சக்கரை சேர்க்கறது, ஐஸ் சேர்க்கறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இது வந்து ரெண்டாவது வாரம், ஆறு மாதம் முடிஞ்ச அப்புறம். மூன்றாவது வாரம் வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி அரசுல கூட கொடுக்குறாங்க, அந்த அரசு மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி மையங்கள், பால்வாடி மையங்கள், அங்கேயும் கொடுக்குறாங்க. மூன்றாவது வாரம் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி. நாலாவது வாரம் வந்துட்டு வேக வைத்த காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம், வேக வச்ச கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு. இப்போ ஆறு மாசம் நம்ம வந்து மற்ற பால் ஆரம்பிக்கிறது பசும்பால்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம், ஏழு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாதம் கஞ்சி கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம், மோர் சாதம் கொடுக்கலாம், இட்லி இடியாப்பம் வந்து சுடு தண்ணியில் ஒரு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம், இவ்வளோ ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நிறைய சாப்பிடுமானா அப்படி கிடையாது, எதுவுமே ஆரம்பத்தில் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொடுத்துட்டு கொஞ்சம் பழகின அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஏழுலேருந்து எட்டு மாதம், இப்போ நான் சொன்னது எட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாக்க வேக வைத்த முட்டை, அதை வந்து முதல்ல மஞ்சள் கருவு மட்டும், மஞ்சள் கருவு ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் அலர்ஜி ஏதாவது, என்னுடைய அனுபவத்தில் அலர்ஜி ஆனதில்லை குழந்தைங்களுக்கு, பட் ஆகலாம், ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, எந்த குழந்தைக்குன்னு சொல்ல முடியும். அதனால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். மஞ்சள் பகுதி மட்டும் முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்துட்டு நல்லா பழகிருச்சு குழந்தைன்னா அதுக்கப்புறம் வெள்ளை பகுதியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முழு முட்டையை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எவ்வளோ குழந்தை எவ்வளோ எடுத்துக்கோ அவ்வளோ கொடுக்கலாம். இது வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கறது. பத்து மாதத்துக்கு அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி இதெல்லாம் தயிரில் உரைச்சி கொடுக்கலாம், இல்லை ஒரு வயசுக்கு அப்புறம் பாலில் கூட உரைச்சி கொடுக்கலாம். உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைக்கு தகுந்த மாதிரி, நான் சொல்றது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பருப்புலாம் போட்டு தாளிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எங்கேயும் போய் எதுவும் மாட்டிக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி அந்த லெவலில் கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் சட்னிலாம் ஆரம்பிக்கும், பத்து மாதம் முடிஞ்ச அப்புறம் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவுகள் ஆரம்பிக்கும் போதே வந்து குடிக்கிற தண்ணி காய்ச்சி ஆரோக்கிய தண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு கப்பு ஸ்பூன், திரும்ப திரும்ப கப்பு ஸ்பூன் ஏன் சொல்ல, பாட்டிலுக்கு போகக்கூடாது. பாட்டில்னால என்ன பிரச்சனை வரும்னா, சில நேரத்தில் நிறைய நேரத்தில் நாங்கள் பார்க்கறது வந்து பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து அடிக்கடி இந்த வயிற்றுப்போக்கு தொந்தரவு வரும், வாந்தி பேதி சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னொன்று வந்து ஏஆர்ஏன்னு சொல்லுவோம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நியூமோனியான்னு சொல்லுவோம், நுரையீரல் தொற்று. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் இந்த பாட்டில் பால் குடிக்கிறவங்க. அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நோய்கள் வரும்போது என்னன்னா அவங்களோட எடை வளர்ச்சி எல்லாமே பாதிக்கும். அதனால வந்து அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா அவங்களோட இம்யூனிட்டியுமே ப்ராப்ளம் வரும், எதிர்ப்பு சத்துமே குறையும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்துட்டு கப்பு ஸ்பூனில் கொடுக்கறது நல்லது, பாட்டில் தவிர்த்துட்டு. இதெல்லாம் ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோலாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் வந்து இட்லி சொன்னேன்னா, இடியாப்பம் சொன்னேன், அப்போ வந்து அது மார்னிங் டிஃபன் மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் மதியானம் வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், அப்போ அதுவும் மதியான சாதம். அதே மாதிரி காய்கறி, கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், கீரை சாதம் இதெல்லாம் கூட ஆரம்பிக்கலாம் ஏழு மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து மதியான சாப்பிடும். இப்போ நைட் வந்து வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் காலையில் என்ன சொல்லிடணும் அதே மாதிரி பழகிக்கலாம், இல்லை சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் மீல்ஸ் அந்த மாதிரி பழகிக்கலாம். ஸோ இவ்வளோலாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பால் வந்து பகலில் அவ்வளோ தேவைப்படாது. தாய்ப்பால் வந்து காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்துக்குன்னா அப்போ கொடுத்துக்கலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுக்கலாம், அப்புறம் நைட்டு இரவில் வந்து தூங்கின அப்புறம் எழுந்து கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பகல் நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கறத வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் பண்ணதான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நைட்டில் மட்டும் தாய்ப்பால் கொடுத்தா போதும். ஒரு வயசுக்கு அப்புறம் பசும்பால் ஆரம்பிக்கும், காரம் கம்மியாக இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடியவங்க வந்து பத்து மாதத்துக்கு அப்புறமாவே வந்து குழம்புல இருக்கிற கறி மீன்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காய்ச்சியான தண்ணியில் கழுவிட்டு காரம் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமாக கொடுக்கலாம். பட் இணை உணவுகளை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொடுத்துக்கிட்டே போகணும், அது கூட தாய்ப்பால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், தாய்ப்பால் எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்படி கூடவே பண்ணணும்.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
3: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
4: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
5: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
6: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
7: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி. இனி இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வளையல மட்டும்தானே கழட்டி கொடுத்துருக்குற, கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அற வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய், எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது.

0: நல்லதை சொல்கிறேன் படத்திற்காக வாணிஜெயராம் பாடிய பாடல் அது.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: தாத்தா இது என்ன செடி?
4: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. Free foreign trip இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
3: தாத்தா. வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
4: எதுக்கு?
3: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
4: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
6: கூல் ஆக இருங்கள்.
7: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும்

0: என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அது சலங்கை ஒலி படத்திற்காக எஸ் ஜானகியின் குரல். நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் பூமி, இதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் கடல் பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெப்பநிலை உயர்வைத்தான் புவி வெப்பமயமாகுதல்ங்கிறாங்க. 1850 வருடத்துக்கு பிறகு

0: நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணக்கிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 75-80 ஆண்டுகளில் இந்த வெப்பநிலை பயங்கரமாக உயரும்னு கணிச்சிருக்கிறாங்க. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகிக்கவும் நாம் உட்கொள்ளும் ஆக்சிஜனை கொடுக்கவும் ஏராளமான தாவரங்களும் மரங்களும் நமது பூமியில் இருந்தன. ஓர் இயற்கை சமநிலை இருந்துச்சு. ஆனால் காலம் ஆக ஆக காடுகளை அழித்தல், நிறைய தொழிற்சாலைகளை நிறுவி பெருமளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதல், இரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளிட்ட பல காரணங்கள்னால பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. சுரேஷ்குமார் சார், பசுமையில்ல வாயுக்களால் தான் பூமியின் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. இந்த வாயுக்கள் சூரியனில் இருந்து வரும் வெப்ப கதிர்வீச்சுக்களை எந்த தடையும் இல்லாமல் உட்செலுத்தியும் பூமி வெளியே எதிரொலிக்கும் வெப்பத்தை வெளியிடாமல் செய்வதால் இந்த விளைவு உண்டாகுது. பூமிக்கு பாதுகாப்பு கேடயம் போல் விளங்குவது ஓசோன் படலம். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஓசோன் படலத்தை தாக்குகின்றன. இதன் காரணமாக பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதோடு தோல் புற்றுநோய், எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்றவை ஏற்படும். எந்த செயலுமே சாதாரணமாக நடைபெறுவது அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம், அதன் காரணமாக அதிகரித்து வரும் மின் பயன்பாடு, அதன் விளைவாக எரிக்கப்படும் நிலக்கரி மற்றும் எரிபொருட்களினால் வெளியேற்றப்படும் வாயுக்களாலும், இயற்கையாக மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மூலமாக வெளிப்படும் மீத்தேன் என்ற வாயுவினாலும் இந்த பசுமை கூட வாயுக்கள் அதிகமாக வெளியிடப்படுகின்றன. நம்ம நாடு ஒரு வெப்பமண்டல நாடு. நம்மகிட்ட நிறைய வெப்பம் இருக்கு. வெயில், குளிர் ஓரளவுக்கு இருக்கு, மழையும் ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனால் குளிர் பிரதேசங்களில் அப்படி அல்ல. அந்த நாடுகளில் குளிர் அதிகம். மனிதனின் இயல்பான வாழ்க்கையே அங்கே இருக்காது, அந்த அளவுக்கு குளிர். இந்த மாதிரி நாடுகளில் தாவரங்கள், பயிர், செடி, கொடிகளின் கன்றுகளை வளர்ப்பதற்காக ஒரு கூடாரம் அமைப்பாங்க. அதற்கு பேர் பசுமை கூடாரம், கிரீன் ஹவுஸ். இந்த கூடாரங்கள் வெளியே இருக்கும் கடும் குளிரை விட அதிக வெப்பம் கொண்டதாக இருக்கும். அதாவது வெளி வெப்பம் உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கும். சுரேஷ்குமார் சார், உள் வெப்பமும் வெளியே போகாது, அப்படி ஓர் அமைப்பு. இது எப்படின்னா, உள்ளே இருக்கும் தாவரங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே வரவிடாமல் உள்ளேயே தக்க வைத்து கொண்டிருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே விடாமல் போர்வையாக போர்த்தி பாதுகாத்து கொள்ளும். இதைத்தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறாங்க. பசுமை கூடாரங்கள் போலவே பூமியும் ஒரு பசுமை கூடாரமாக, பெரிய பசுமை கூடாரமாக மாறிடுச்சு. அதாவது நமது சூழலில் நிறைந்துவிட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவினால் உள்ளே வந்த வெப்பம் வெளியே போக முடியாமல் தங்கிடுச்சு. இதனால தான் பூமியின் சராசரி வெப்பம் உயர்ந்து வருது. என்ன? புவி வெப்பமயமாகுதல், பசுமை கூடாரம், பசுமை கூடார வாயு, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா, புரியுதா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு

0: வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 8:02. சென்னை மதியில் 820 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: அடுத்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் ஆனந்தராகம்.
1: மேகம் கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரையிசையில் அடுத்து வருவது பாகுபலி படத்திற்காக ரம்யா பெஹாரே தீபு குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
2: எங்கள் பாரத நாடே, இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலிவுலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும்

0: குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இடம்பெற்றிருக்கும் திரைகானத்தில் அடுத்து வரும் பாடல் கோப்ரா படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடிய பாடல்.

0: சர்டிபிகேட். இதுல 1000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெண்கள் பேர்லயும், 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்க பேர்லயும் போடலாம்.
1: அப்படியா?
0: ஆமா, இந்த திட்டம் மூலமா நமக்கு வருஷத்துக்கு 7.5% வட்டியும் கிடைக்கும். 2 வருஷத்துல நம்மளால அந்த பணத்தையும் எடுத்துக்க முடியும்.
1: பிரமாதம் திரிவேதா, உடனே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் மகிளா சேவிங் ஸ்கீம்ல சேர்ந்துறேன்.
2: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
3: திரைக்கானத்தின் நிறைவாக பிரதீப் குமார் பாடிய பாடல் வேழம் படத்திற்காக.

0: திரிவேதா, நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சிருக்கேன். எதுல அந்த காசை போட்டா வட்டி அதிகம் வரும் கொஞ்சம் சொல்லுப்பா.
1: அழகி, நம்ம மத்திய அரசாங்கம் போஸ்ட் ஆபீஸ்ல பெண்களுக்குன்னே பிரத்யேகமா அதிக வட்டி தர மாதிரி திட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதோட பேரு மகிளா சம்மான்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
2: பல பிரபல வித்வான்களுக்கு குருவாக விளங்கிய செங்கல்பட்டு ரங்கநாதன் அவர்கள் 1938 பிறந்தார். முதலில் அவர் தனது தாயார் ராஜலட்சுமியிடம் இசை பயில துவங்கினார். இவரது தாயார் ஹரிஹர ஐயர் அவர்களிடம் இசை பயின்றார். ஹரிஹர ஐயர் வித்வான் டைகர் வரதாச்சாரியின் சீடர் ஆவார். செங்கல்பட்டு ரங்கநாதன் பிறகு புல்லாங்குழல் வித்வான் ராமச்சந்திர சாஸ்திரி அவர்களிடம் இசைப்பயிற்சியை பெற்றார். இவருடைய அபார திறமையை கண்டு ராமச்சந்திர சாஸ்திரி பிரபல வித்வான் ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர் அவர்களிடம் இவரை இசையை மேற்படி கற்க பணித்தார். தியாகராஜ சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்த ஆலத்தூர் சகோதரர்களான ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர், ஆலத்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களிடமும் சிஷ்யராக சேர்ந்த செங்கல்பட்டு ரங்கநாதன் தனது முதல் கச்சேரியை நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் உற்சவத்தில் 1955 பாடினார். பிறகு அதே வருடம் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறகு ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையத்தில் சுமார் 20 வருட காலம் நிலைய கலைஞராக பணிபுரிந்தார். இவர் திருப்புகழை 72 மேளகர்த்தா ராகத்தில் இசையமைத்து பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகம் தானம் பல்லவி பாடுவதில் நிபுணராக விளங்கினார். பல பிரபல வித்வான்களுக்கு இவர் பல்லவி பாடும் நேர்த்தியை விளக்கி பாட வைத்திருக்கிறார் என்பது சிறப்பானது. இவர்களுடைய சீடர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். குறிப்பாக இவர் உடுப்பியில் ஒரு இசைப்பள்ளி அமைத்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளது. அவற்றுள் 2007 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் இசை நிகழ்ச்சியில் M.A. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் ராகம் தானம் பல்லவி, கல்யாணி ராகத்தில் அமைந்த ராகம் தானம் பல்லவி, பல்லவி ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, தாளம் கண்டஜாதி திரிபுட தாளம், ஒரு களை எடுப்பு சுண்டு விரல்சம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: செங்கல்பட்டு ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களின்
0: பாட்டு கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடர்வது. செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்பட துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டு

இருக்கும் இந்த அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் முத்து சிதறல். முதல் பாடல் சினிமா பைத்தியம் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

காற்றலியில் தவழ்ந்து உங்கள் காதுகளை வருடிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் அடுத்து வரும் பாடல் மாலை சூடவா. படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

தேன் சிந்துதேவ் ஆனந்த் படத்திற்காக ஒலித்தது கே ஜே ஏசுதாஸின் குரல். இனி கே ஜே ஏசுதாசுடன் ஒலிப்பது பி சுசீலாவின் குரல். படம் நாளை நமதே.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள்

0: வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் தொடர்வது SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பட்டிக்காட்டு ராஜா படத்திற்காக.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன.

0: கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் அடுத்து வருவது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இதயக்கனி படத்திற்காக.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்தது வாணிஜெயராம் குழுவினரின் குரல்கள். மயங்குகிறாள் ஒரு மாது படத்திற்காக.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம்?

0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈபி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். வளர்ச்சியடைந்து இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தாம்பரம் விழுப்புரம் இடையேயான புறநகர் ரயில்கள் இன்றும் நாளையும் 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் வடுவோர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:02. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

நாதஸ்வர இசையுடன் போட்டி போட்டு பாடிய எஸ் ஜானகியின் குரல் ஒலித்தது கொஞ்சம் சிலங்கை திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வருவது வறுமையின் நிறம் சிவப்பு படப்பாடல்

0: அம்மாடியோ. தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

0: எஸ் ஜானகியின் குரல் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து ஒலிக்கும் படம் கிழக்கே போகும் ரயில்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடல் அடிமைப்பெண். பி. சுசிலாவுடன் இணைந்து ஒலிக்கும் குரல் எஸ். ஜானகி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: पुलिस
2: மிஸ் சீமா,
1: ஆமாங்க,
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் ஆர் லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். MR கணேசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜிலாக்கர் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் MLபிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:10. 2:15 துறைகா

இதுவரை சங்கீத சாரலில் ஆர். லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எம். ஆர். கணேசன் அவர்கள் மிருதங்கம். 1:10 எஃப்எம் கோல்டில் இசை மலர் நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக்குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
2: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும்

0: வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்து கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல்ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும், இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 15 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு, இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும், மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்க கடற்பரப்பிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15 தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். கே பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர் TL தியாகராஜன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலைவரிசை 720 கிலோஹெர்ட்ஸில் 1:10 கணித வாழ்வு நிகழ்ச்சியில்.
1: மனதுக்கு முதுமை கிடையாது, முதுமை வயதனால் வருவது. வயது என்பது ஒரு எண்தான் என்பதை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி முதியவர்களுக்கு இயற்கையிலேயே குறைவாக இருப்பதால் வாய்ப்புள்ள எல்லா நோய்களிடமிருந்தும் எந்த நாளும் தம்மை தற்காத்துக் கொள்வதுதான் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகும்.
0: முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 1:10
1: இடைவெளி கடைபிடித்தல் போன்றவை அன்றாட செயல்பாடுகளில் தொடர வேண்டும். தனியாக வெளியே செல்லும் போது ஆதார் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை சட்டைப்பையில் வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டிலோ வெளி ஊரிலோ நெருங்கிய உறவுகள் இருந்தால் ஒவ்வொரு காலையும் அல்லது இரவிலும் கட்டாயம் தொடர்பில் இருக்க வேண்டும்.
0: முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 1:10 கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. மெல்லிசை பாடல்களில் அடுத்து வி வசந்தா ஸ்ரீதேவி பாடிய பாடல், இயற்றியவர் ஏ மோகன், இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிலாக்கர் என்பது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். டிஜிலாக்கர் என்பது உண்மையான டிஜிட்டல் ஆவணங்களுக்கான அணுகலை வழங்குவதாகும். மேலும் இது குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. டிஜிலாக்கர் என்பது ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சேமிப்பு, பகிர்வு மற்றும் சரிபார்ப்புக்கான கிளவுட் அடிப்படையிலான பாதுகாப்பான தளமாகும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஜிலாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும், தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் முடியும். லாக்கரில் முக்கியமான ஆவணங்களான பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பள்ளி மதிப்பெண் சான்றிதழ்கள், இன்சூரன்ஸ் பாலிசி ஆவணங்கள் என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்தியாவை டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகமாகவும் அறிவு பொருளாதாரமாகவும் மாற்றுவதில் நோக்கமாக கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் காகிதமில்லா நிர்வாகத்தின் இலக்காகவும் இது திகழ்கிறது. காகித ஆவணங்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. காகித அடிப்படையிலான செயல்முறைகளில் இருந்து காகிதமற்ற செயல்முறைக்கு மாற உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும். அது மட்டுமின்றி அசல் ஆவணங்களுக்கு இணையாக இவை கருதப்படுகின்றன. டிஜிலாக்கரில் அசல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் டிஜிட்டல் பதிவை கிளவுடில் வைத்திருக்க உதவுவது மட்டுமல்லாமல் பயனரின் வேண்டுகோளின்படி பல்வேறு அங்கீகாரங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும். அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் விரைவான பலன்கள் மற்றும் சேவைகளை எளிதாக பெற முடியும். டிஜிட்டல் வசதி மூலமாக ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது டிஜிலாக்கர் வேலட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உங்களின் ஓட்டுநர் உரிமத்தை தேவைப்படும் சமயங்களில் காண்பிக்கவும் முடியும். மேலும் அனைத்து ஆவணங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் முடியும். இயற்கை பேரிடர் போன்ற சமயங்களில் முக்கிய ஆவணங்களை இழக்கும் போது இந்த டிஜிலாக்கர் வசதி கை கொடுக்கும். டிஜிலாக்கரை பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்வோம். இணையதள முகவரி மீண்டும் www.digilocker.gov.in/ என்ற இணையதளத்தில் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிலாக்கர் வேலெட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்வதற்கு ஆண்ட்ராய்ட், iOS பயன்பாடும் உள்ளது. ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இல்லை என்றால் அருகில் உள்ள நிரந்தர ஆதார் பதிவு மையத்தில் அதை புதுப்பித்து அதன் பிறகு டிஜிலாக்கருக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் பாதுகாப்பு பின்னை உருவாக்கி உங்கள் மின்னஞ்சல் ஐடியை உள்ளிட வேண்டும். இந்த செயல்முறை முடிந்ததும் நீங்கள் ஒரு பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான நேரத்தில் டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்த முடியும். டிஜிலாக்கரை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: இன்று மாலை 4 மணிக்கு
2: நகரவே இல்லையே. போதுங்கடா, போதும். மாட்டினது பெருசாலி இல்ல, நானே குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
3: அதான் கம்பு பாதிய காணோம்.
4: அப்பா, மாமா, நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி, நீங்க புழைச்சது புனர் ஜென்மன்னு சொல்லுங்க.
5: சங்கரா, ரொம்ப தான் வாராத, சும்மா சொல்லப்படாது.
0: லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள், இயக்கம் YG மகேந்திரா. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் மாலை 4 மணிக்கு.
4: இந்த
3: கல்யாணம் கால் கட்டு, இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். வந்தே மாதரம்.
0: மாலை 5:30 கிராமிய தென்றலில் இயற்கையும் மனித வாழ்வும். மதுரை மாவட்டம் டி உமா மகேஸ்வரி குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் ஒலிபரப்பாகும். மாலை 5:30
6: இவை இல்லாமல் மனித வாழ்க்கை

0: Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷவாணி. கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் M.L. பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஒரு மனுஷன் 20 வயதில் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறான். 40 வயதில் யார் தம்மை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறான். 60 வயதில் தான் தன்னை பற்றி யாருமே எப்போதுமே நினைப்பதே இல்லை அப்படிங்கிறதே உணர்றான். அன்லாண்டஸ் என்னும் அமெரிக்க உளவியல் ஆலோசகர் வாழ்வில் முதுமையையும் இறப்பையும் தவிர்க்க நம்மால் முடியாது என்ற யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த உணர்வே முதியவர்களை தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்தும் மன இறுக்கத்திலிருந்தும் காப்பாற்றும். உலக மனித உரிமை குழுவின் கருத்து, 2050 உலகின் மக்கள் தொகையில் 2 பில்லியன் மக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான். இவர்கள் அப்போது எதிர்பார்க்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பார்கள் என்பதும், இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இருப்பார்கள் என்றும் கூடுதல் தகவலும் நமக்கு வியப்பையும் கவலையும் தரக்கூடியதாக இருக்கின்றன. உலக அளவில் ஸ்பெயின், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தமது மக்களின் வாழ்நாளை நீட்டி 3 இடங்களை பிடித்துள்ளன. சிங்கப்பூர் மக்களின் தற்போதைய சராசரி ஆயுட்காலம் 83.3 என்றால், மற்ற 2 நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் ஓரளவு அனுமானிக்க முடியும். இந்திய நாட்டை பொறுத்தவரை 2014 ஆய்வின்படி மக்களின் சராசரி ஆயுட்காலம் 68 உள்ளது. தற்போதைய நிலையில் மருத்துவ உலகின் கருணையினால் இது சற்றே உயர்ந்திருக்கலாம். நீண்ட நாட்கள் வாழ்வது மகிழ்ச்சியான விஷயம் என்றாலும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் மற்றவங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும் இல்லையா? இந்தியாவை பொறுத்தவரை நவீன மருத்துவ வசதிகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் அவற்றை வாங்குவோ சக்தி கொண்டோர் நம்மில் வெகு சிலரே. இங்கு தான் முதுமைக்கு சிக்கலே உருவாகுது. வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு. தன் வேலையை தானே பார்த்து கொண்டு உயிருடன் இருப்பதை வாழ்தல் எனலாம். தனது அடிப்படை இயக்கத்துக்கு கூட மற்றவங்களை சார்ந்து இருப்பது இருத்தலாகும். இவர்களை காலப்போக்கில் நெருங்கிய உறவுகளே சுமையாக கருத தொடங்குவார்கள். கணிசமான ஓய்வு ஊதியம் பெறுபவர்களும் சொத்து உள்ளவர்களுக்கும் வேண்டுமானால் நல்ல கவனிப்பு கிடைக்கலாம். சார்ந்த முதியோர் உடல்நிலைமை மிக மோசமாகவும் அதுவும் கிடைப்பது அரிது. இந்த சூழ்நிலையில்தான் முதியோர்கள் தமது வாழ்வில் மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருடனும் கடனோ பகையோ வைத்து கொள்ளக்கூடாது. எதிலும் சமரசம் என்பது வாழ்வின் தாரக மந்திரமாக மாற வேண்டும். எதிர்பார்ப்புகள் எதிரிகளையும் ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு அள்ளித்தரும். மௌனம் காப்பது அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றும். பிடித்த வேலைகளில் கவனம் செலுத்துதல், பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுதல், நடைபயிற்சி மேற்கொள்ளுதல் போன்றவை நல்ல பலன்களை தரும். சாத்தியமாயின் மருத்துவ காப்பீடு ஒன்றை தனக்கும் தனது துணைக்கும் எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. பணம் உள்ளவர்களால் தான் அதிகரித்து வரும் அவசர மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்ள முடிகிறது. வயது ஆக ஆக நெருங்கிய சொந்தங்களின் இழப்பு, வலியுடன் கூடிய நோய்கள், வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் உடல் பலவீனம், வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற மனச்சோர்வுக்கு சுவையினை சேர்க்கும். உடல் செயலற்று இருந்தால் உடலின் தசைகள் இறுகி உடல் நாளடைவில் சாதாரண இயக்கத்திற்கு முட்டுக்கட்டை போடும். அன்றாட தனிமை மன நிம்மதியையும் நினைவாற்றலையும் வெகுவாக பாதிக்கும். அரசு அளிக்கும் நலத்திட்டங்களை முதியோர்களை பயன்படுத்தி கொண்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். தொலைநோக்கு சிந்தனையுடன் உடலில் சக்தியும் கையில் பணமும் இருக்கும்போதே முதுமைக்கால தேவைகளுக்கு திட்டமிடுதல் நலத்தை பயக்கும். இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே வருங்காலங்களில் முதியவர்கள் அதிகம்

கொண்ட நாடாக இந்தியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். முதுமைக்கால பராமரிப்பு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு பெரிய சவாலாக அமையலாம். இந்நிலையில் முதுமையில் சோர்வு இருந்தால் அதையும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு தற்காத்து கொண்டு முதுமை வாழ்வை வரமாக்கிக் கொள்வது அவரவர் கைகளில்தான் உள்ளது. நாம் 60 வயதை கடந்தவர்கள். அதற்கு பிறகும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுவதை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்காக

குறைவாக இருப்பதால் வாய்ப்புள்ள எல்லா நோய்களிடமிருந்தும் எந்த நாளும் தம்மை தற்காத்து கொள்வதுதான் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகும். தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கால் மற்றும் முகத்தினை சோப்பினால் கழுவுதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் போன்றவை அன்றாட செயல்பாடுகளில் தொடர வேண்டும். தனியாக வெளியே செல்லும்போது ஆதார் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை சட்டைப்பையில் வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டிலோ வெளி ஊரிலோ நெருங்கிய உறவுகள் இருந்தால் ஒவ்வொரு காலையும் அல்லது இரவிலும் கட்டாயம் தொடர்பில் இருக்க வேண்டும். இருவருக்கும் வசதியான ஒரு கால அட்டவணை இருவரின் பணிக்கும் இடைஞ்சல் தராது. வாழ்வில் சமரச சன்மார்க்கம் தழைக்க வேண்டும். எல்லோர் பேச்சுக்கும் ஆமாம் போட கற்றுக்கொள்ளுங்கள். கேட்காமல் யாருக்கும் அறிவுரை கூறி அவமானப்படுவதை தவிர்ப்பது நலம். எந்த நிலையிலும் யாருடனும் பகை, விவாதம், கடன் போன்றவற்றை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவ்வப்போது இல்லத்துணைக்கு நன்றி பாராட்டி அன்பு செலுத்த தவறாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் முதல் பக்கமாகவும் கடைசி பக்கமாகவும் இருப்பவர்கள். இனிமையான பழைய நினைவுகளை, நட்புகளை அசை போட்டு பாருங்கள். பிடித்ததில் ஈடுபட தயாராகுங்கள். பிடிக்காததை தவறியும் செய்யாதீர்கள். இசையினை கேட்பதில், பாடுவதில் ஈடுபடுதல், தியானத்தில் ஈடுபடுவதால் மன அழுத்தம் குறையும். நல்ல சுத்தமான உடை, சவரம் செய்த முகம், நம்பிக்கையான நட்பு, இறைபக்தி, எளிமையான வாழ்வு, சுத்தமான காற்று போன்றவற்றை அவர்கள் உள்ளத்தின் உற்சாகத்தினை பெருக்கும். நெடுந்தூர நடப்பயிற்சி மேற்கொள்ளுதல், கடைகளுக்கு செல்லுதல், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளை முற்றிலும் தவிர்த்தல் நலம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடற்கோளாறு உள்ளவர்கள் வழக்கமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றின் அளவை வாரம் ஒருமுறையோ தேவைப்படும்போதோ தகுந்த மருத்துவ உபகரணங்களை கொண்டு இருக்கும் இடத்திலேயே பரிசோதித்து அவற்றின் நாள் நேரம் குறித்து ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து வருவது பிற்காலத்தில் பயன்படும். குடும்ப மருத்துவருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து அவர்களின் ஆலோசனைகளை தொலைபேசி மற்றும் கைபேசிகளின் மூலம் பெறுவதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். லேசான உடல் உபாதைகள் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக விஸ்வரூபம் எடுக்கலாம். அதனால் அதில் சிறிது கவனம் தேவை. மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் புதிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதோ, எடுத்துக்கொண்டு வரும் மருந்தை மருத்துவர்கள் சொல்லாமல் பாதியிலேதோ நிறுத்திவிடுவதோ விபரீதமான விளைவை ஏற்படுத்திவிடும். தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் நாட்டின் அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தமது செயல்பாடுகளை தகவமைத்து கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்தி வந்த காலம் முடிந்து அடிமை வாழ்வு தொடங்கிவிட்டதே ஞானம் உணர்த்திவிடும். குடும்ப பொறுப்பை மன நிறைவுடன் அடுத்த தலைமுறைக்கு பதவி பிரமாணம் செய்துவிடுவது பல சிக்கல்களை தவிர்க்கும். மிகுந்த மன நிம்மதியை தரும். மனதில் தோன்றினால் இரகசியமாக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு நல்ல நண்பர் ஒருவரை சாட்சியாக கொண்டு உயில் ஒன்றை தயாரித்துவிட்டால் பிற்காலத்தில் தம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதையும் தவிர்க்கலாம். முதுமையும் மற்றொரு குழந்தை பருவம் போலத்தான். பிறரை சார்ந்து வாழ வேண்டிய காலத்தின் கட்டாயம் எல்லோருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தாலே ஏமாறாமல் இருக்கலாம். முடிந்தவரை பிறருக்கு சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அனைத்து முதியவர்களும் எடுத்துக்கொள்ள தாமே முன்வர வேண்டும். அதற்கு முதுமை நம் மனதுக்கு இல்லை, வயதுக்குத்தான் என்பதை அனைத்து முதியவர்களும் உணரத் தொடங்க வேண்டும். அப்படி உணரத் தொடங்கினால் என்றுமே அவர்கள் இளைஞர்கள் தானே. முழு உடம்பையும் தாங்கி பிடித்து நாம் உலாவர உதவுவை நமது கால்களே. முக்கியமாக மூட்டுக்கள் தொடைகளுடன் கணுக்கால்களையும் இணைத்து நமது அன்றாட இயக்கத்தில் நமது செயல்பாடுகளில் கால்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. நமது அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளில் நமது இரண்டு கால்களின் பங்கு 70% என கூறப்படுகிறது. மூட்டு வலி உடலையே தாங்கும் பகுதியில் ஏற்படுவதால் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துகிறது. இதனுடைய தீவிரத்தை அனுபவித்தவர்கள் மட்டுமே விவரிக்க முடியும். குறிப்பாக முதியோர்களும் பெண்களும் மூட்டு வலியால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நமது அன்றாட வாழ்க்கை முறையில்

முதுமை கணிசமான மாற்றங்களை தானாகவே கொண்டு வந்து விடுகிறது. இந்த மாற்றங்கள் முதலிலும் படிப்படியாக உடல் அளவிலும் தொடர்கின்றன. மனநலம் பாதிக்கப்படும்போது அதை சவாலாக நினைத்து சமாளிக்க காலம் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. எதிலும் சமரசம் செய்து கொள்ளும் மனப்பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நமக்கு உதவிக்கு வந்து மனநலன் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாகாமல் பல நேரங்களில் நம்மை பாதுகாக்கின்றன. ஆனால் உடல் நலம் மூப்பின் காரணமாக பாதிக்கப்படுவதை நாம் ஓரளவுதான் தவிர்க்க முடியும். சரியான தடுப்பு நடவடிக்கைகளை தொலைநோக்கு பார்வையோடு 60 வயதை நெருங்கும் போதே முதியவர்கள் எடுத்துக்கொள்ள தவறுதல் கூடாது. அப்போதுதான் அவர்கள் தமது அன்றாட செயல்பாடுகளுக்கும் இயக்கத்திற்கும் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை ஓரளவேனும் தவிர்க்க முடியும். 50 வயதினை கடந்தாலே மூட்டுவலியின் அடையாளங்கள் எல்லோருக்கும் தெரிய வரும். அப்போதே மூட்டுவலி தீவிரம் அடையாமல் பார்த்து கொண்டால் பிற்காலத்தில் மூட்டுவலியின் தீவிரத்தன்மையை குறைக்கலாம். மூட்டுவலிக்கு முக்கியமான காரணம் அதிகம் நடக்காமல் கால்களின் இயக்கங்களை நாம் குறைப்பதே ஆகும். இயக்கப்படாத கால்கள் நமக்கு இனிமேல் நடப்பதற்கான வேலை இல்லை என்னும் உணர்வினை மூளையின் மூலம் பெறுகின்றன. நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் இந்த உணர்வுக்கு வலு சேர்க்கின்றன. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரையின் அளவு இருக்கும்போது இயல்பாகவே அதிக சோர்வுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உடல் ஓய்வு எடுக்கச் சொன்னாலும் முதலில் நடைப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறிது தூரமாவது நடக்க முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும், உடலில் கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், மிக இரத்த அழுத்தம் சீராகும், முட்டிகள் இயங்கத் தொடங்குவதால் நாளடைவில் முட்டியின் தசை நார்களில் இறுக்கம் குறைந்து முட்டிகளின் வலியும் குறையும். நடக்கத் தொடங்கும் போதே ஏற்படும் சிறு சிறு வலிகளை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இரும்பு சத்தும் கால்சியமும் எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுகின்றன. மூட்டுகளில் வலியுள்ள இடங்களில் தொடக்க காலங்களில் ஐஸ் கட்டியை கொண்டும் தொடர்ந்து இருந்தால் சுடு தண்ணீரை கொண்டும் நீவி விடுவது நல்ல பலனை அளிக்கும். பக்க விளைவுகளும் ஏற்படாது. உடல் பருமனை குறைத்தல், நடக்கும் போதும் நிற்கும் போதும் வாகனங்கள் ஓட்டும் போதும் உடலினை சரியான கோணத்தில் பராமரிப்பது, பிடித்த பாடல்களை கேட்பது, தியானம் மற்றும் இறை வழிபாடு, குளிப்பறைகளில் வழுக்கும் தடைகளிலும் விழிப்புடன் இருத்தல் ஆகிய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. உணவில் முருங்கைக்கீரை மற்றும் பச்சை காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் இரவில் சிறிது மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்து பால் குடித்தல் நல்லது. மேலும் உணவில் சுக்கு, இஞ்சி, துளசி போன்றவற்றை சேர்த்து கொள்வதும் கிழங்கு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது. மது குடித்தல், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றினை படிப்படியாக குறைத்து வருவது உடல்நலத்திற்கு நல்லது. முதுமையில் சோர்வும் பலவீனமும் தவிர்க்க முடியாதவை. இவ்வயதில் ஓய்வே பல நோய்களுக்கு நல்ல மருந்தாக அமையும் என்பதை மனதில் கொண்டு தேவையில்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் மருந்துகள் என்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது என்றும் காலப்போக்கில் நமக்கு பெரிய நோய்களை கொண்டு வரும். மூட்டுவலி நிரந்தரமாக முடக்கி போட்டுவிடும்.

முதுமையில் ஆண் துணையின்றி பெண்கள் தனித்து விடப்படுவதையும் புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பிறந்தது முதல் பெற்றோர், மனமான பிறகு கணவன், கணவனுக்கு பிறகு மகன்கள் என ஒவ்வொரு நிலையிலும் பிறரை சார்ந்து வாழ்பவள் பெண், தனக்கென வாழாதவள் பெண். பெருகி வரும் சமூக கலாச்சார காரணிகளாலும் நகரமயமாக்குதல், உலகமயமாக்குதல் போன்ற கூட்டு குடும்ப சிதைவு முறைகளாலும் அடிமை வாழ்வுக்கே பழக்கப்பட்ட பெண்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தமது பிற்கால பாதுகாப்பான எதிர்கால வாழ்வுக்காக குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். அப்போதுதான் பிற்காலத்தில் எவ்வித சிரமமும் இன்றி, யாருடைய துணையும் இன்றி வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் திறன்களை அவர்கள் பெற முடியும். வங்கிகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ள பிற இடங்களுக்கும் கணவன்மார்கள் மனைவியை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைப்பது, பிற்காலத்தில் பெண்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் அல்லது குறைக்கும். 40 வயதினை தாண்டும் போதே மனதிலும் உடலிலும் சோர்வும் அசதியும் பெண்களுக்கு அழியாத விருந்தாளியாக வந்து சேரும். நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் கணவனுக்கு பணிவினை செய்யும் மனைவி நோய்வாய்ப்பட்டால் அவளை பராமரிக்க மகனோ கணவனோ காட்டும் அக்கறை குறைவே. இந்த நிலை மாற அனைத்து நிலைகளிலும் உடனடி முயற்சிகள் தேவை. பல பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதாலும் சமூக கட்டமைப்பின் தாக்கத்தினாலும் தனது உடல் உபாதைகளை வெளியே சொல்லுவதே இல்லை. இது முதுமைக்கு கொடுக்கும் பரிசு என தகுந்த மருத்துவ சிகிச்சை கூட எடுத்துக்கொள்ளாமல் அன்றாட வாழ்வை கடவுள் விட்ட வழி என கடத்தி வருகிறார்கள். கணவனோ மகன்களோ அவர்களை கட்டாயப்படுத்தி மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பினை கட்டாயம் ஏற்க வேண்டும். குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓய்வூதிய விவரங்கள், தனக்கு பிறகு தனது ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக மாற எடுக்க வேண்டிய வழிமுறைகள், அதற்கான விண்ணப்ப படிவங்கள், இறப்புச் சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றையும் பெற உதவக்கூடிய உண்மையான நண்பர்களின் தொடர்பு எண்கள், முதுமை பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் முதுமை பெண்கள் எவ்வித தயக்கமுமின்றி கணவனிடம் இருந்து மனைவி ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை தனக்கு புரியும் விதத்தில் தானே எழுதி பாதுகாப்பாக வைத்து கொள்வது மிகவும் நல்லது. யோசித்து பார்த்தால் மகிழ்வாக மீதமுள்ள காலத்தை வாழ்வதற்கான புதிய வழிகள் நம்முடைய மனதிலேயே தோன்றும். நாம் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று பணியை இழக்கிறோம். சுதந்திரமான நம் வாழ்க்கை வாழத் தொடங்குகிறோம். பணியிலிருந்து முறையான ஓய்வு என்பது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. ஓய்வு பெறும் நாளன்று கூட பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். அவர்கள் பல நாட்கள் மன உளைச்சலோடும் போராடி ஓய்வு கால பலன்களை காலதாமதமாக பெறுவது துரதிருஷ்டவசமானது. தொடர்ந்து பல வருடங்கள் அரசு பணியிலோ அல்லது தனியார் துறையினிலோ பணியாற்றி உழைப்பிற்கு பின் ஓய்வு எடுக்க விரும்புவது மனித இயல்பே. அப்போதுதானே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பணியில் இருக்கும்போதே குழந்தைகளின் திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற பொறுப்புகளை முடித்துவிட முயற்சி செய்யும். ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே மனதில் எதிர்கால

மரணத்தை பற்றிய கவலை தலை தூக்குவது அனைவருக்கும் இயற்கையானது. இந்த நிலையில்தான் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். ஓய்வூதியம் பணிக்கொடை சார்ந்த விண்ணப்ப படிவங்களை முன் அனுபவம் கொண்ட நண்பர்களின் உதவியுடன் பிழை எதுவும் இல்லாமல் தயார் செய்து சார்ந்த அதிகாரிகளின் மூலம் மாநில கணக்காயருக்கு ஓய்வு பெற 6 மாதங்களுக்கு முன்னரே சமர்ப்பிக்க வேண்டும். துய்க்காத ஈட்டா விடுப்பு நாட்கள் மற்றும் அரை சம்பள விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெற விடுப்பு விவரங்களை முறையாக கணக்கிட்டு அவற்றை சார்ந்த உயர் அதிகாரி மூலம் சம்பளம் வழங்குதல் கருவூல அதிகாரிக்கு சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் ஓய்வூதிய பணப்பலன்கள் நம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே வந்து சேரும். அடுத்து ஓய்வு பெறும் நாளன்று வழக்கமான உற்சாகத்துடன் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் கூடுமானவரை முடித்துவிட வேண்டும். மற்றவர்களுக்கு முடிந்தவரை அனைத்து நல்ல உதவிகளையும் செய்ய இறுதி வாய்ப்பு இதுதான். பிற்பகலில் பணியிலிருந்து விடுபட மனதளவில் நாம் தயாராக இருக்க வேண்டும். மாலையில் நடைபெறும் பிரிவு விழா கூட்டத்தில் பிடித்தவர் பிடிக்காதவர் என்றில்லாமல் அனைவரின் பெயரையும் அவர் நமக்கு செய்த உதவிகளையும் வெளிப்படுத்தி பாராட்ட மறக்கக்கூடாது. ஓய்வு பெற்ற மறுநாள் முதல் நீண்ட நாட்கள் விடுப்பில் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். விரும்பினால் குடும்பத்தாருடன் ஓரிரு நாள் தொலைதூர சுற்றுலாவுக்கு செல்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். ஓய்வுகால பணப்பலன்களை நம்பகமான வங்கி ஒன்றில் நிரந்தர வைப்பு தொகையாக முதலீடு செய்யலாம். கணிசமான பணம் கையில் இருப்பதை அறியும் கயவர் கூட்டம் நம்மை அதிக வட்டி தருகிறேன் என்று சொல்லி ஆசை காட்டு அவர்கள் மற்றவர்கள் குறிப்பாக மூத்த குடும்பங்களை குறிவைத்தே தொழில் செய்பவர்கள். ஓய்வு காலத்தில் பேரன் பேத்திகளுடன் காலத்தை கழிப்பதில் அலாதி சுகம் உண்டு. அதன் மூலம் மகன் மகள் மருமகன் மருமகள் போன்றோரின் கூடுதல் ஆதரவும் அன்பும் கிடைக்கலாம். பெரும்பாலும் காது கேட்காது கவலைப்படாதீர்கள். பல விஷயங்கள் நம் காதுகளுக்கும் கவனத்திற்கும் வராமல் இருப்பது நம் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும். சிக்கனமான எளிமையான வாழ்வுக்கு மாறுங்கள். வங்கிக் கணக்கில் தங்கள் வாழ்க்கை துணைவரை வாரிசாக பதிவு செய்ய மறக்கக்கூடாது. பிற்காலத்தில் அவர்களும் கௌரவமாக வாழ இது உதவும். தன் காலத்திற்கு பின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகளை வாழ்க்கை துணைக்கு விளக்கி வைப்பது நல்லது. ஓய்வூதிய பணப்பலன்கள் மற்றும் நீங்கள் சம்பாதித்த அசையும் அசியா சொத்துக்கள் அனைத்தும் தங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரிலேயே இருப்பது நல்லது. ஓய்வு காலத்தில் உடல்நிலை அனுமதித்தால் ஏதேனும் ஒரு பகுதி நேர பணிக்கு செல்லலாம். உடல்நலம் சார்ந்த பதிவுகள், குடும்ப மருத்துவர் தொலைபேசி எண்கள், உடல் நோயின் தன்மை, அவற்றிற்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் பெயர்கள், அளவு, எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் போன்றவற்றை ஒரு கையேட்டில் அனைவருக்கும் விளங்கும்படி எழுதி வைப்பது நல்லது. உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். நீங்கள் தலையிட்டால் பிரச்சனை தீவிரமாகும். நம்மை விட அவர்கள் புத்திசாலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்தில் 5 நாட்களாவது தினமும் குறைந்தது அரை மணி நேரம் பாதுகாப்பான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் வெளிச்சத்தில் நடைபயிற்சி செய்யுங்கள். குறைவாக ஆனால் சத்தான உணவு, பகலில் ஒரு அரை மணி நேர தூக்கம், காலையும் மாலையும் கடவுள் வழிபாடு, உறவுகளின் அனைத்து விசேஷ நிகழ்வுகளிலும் பங்கேற்றல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் சமூக அங்கீகாரமும் பெறலாம். மருத்துவ செலவுகள் கூடிவரும் இக்காலத்தில் அரசின் மருத்துவ காப்பீட்டு பலன்களை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். வருமான வரியில் விலக்கு உள்ள மருத்துவ காப்பீடு பாலிசி ஒன்றை தனக்கும் வாழ்க்கை துணைக்கும் எடுத்துக்கொள்வது நல்லது. இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லையா? வாழ்க்கை துணையுடன் நமது ஓய்வூதியம் அனுமதிக்கும் நல்ல முதியோர் இல்லத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சேர்ந்து குறை காலத்தையும் நிம்மதியாக செலவிடுங்கள். எவ்வளவோ பார்த்துவிட்டோம், நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டாமா? மானுட வாழ்வில் முதுமை தவிர்க்க முடியாத ஒரு பருவம். நாம் ஒவ்வொருவரும் முதுமையை வாழ்நாளில் ஒரு காலகட்டத்தில் சந்தித்தே ஆக வேண்டும். மரணமும் முதுமையும் வராமல் இருக்க நாம் வரம் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் முதுமையை தள்ளி போட முடியும். அதனால் முதுமையை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுபூர்வமான நிலை. முதுமை என்பது நோய்களின் தோழன் என்றோ சாபம் என்றோ அஞ்சுவது தேவையற்றது. முதுமை அனுபவங்களின் கருவூலம். அதனால் இளைய தலைமுறையினர் முதியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களின் வாழ்த்துக்களும் வழிகாட்டுதல்களும் அவர்களின் வாழ்வை இன்னும் சிறப்பாக மாற்றும். முதுமையின்

0: அறிகுறிகள் உடலில் தெரியலாம், ஆனால் மனதில் தோன்றுவதை தவிர்க்க வேண்டும். டால்ஸ்டாய் தனது 82வது வயதில் "நான் வெறுமனே இருக்க முடியாது" என்ற நூலை எழுதினார். மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய 88வது வயதில் சிஸ்டர் ஆலய கூரையில் சித்திரங்கள் வரைந்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய 80களில்தான் பல கண்டுபிடிப்புகளை செய்தார். முதுமை பருவத்தை நிதி சார்புடன் திட்டமிட்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடல் நலமும் உள்ள நலமும் நன்கு இருக்கும். பிறர்க்கு தொந்தரவின்றி கடைசி வரை வாழ முடியும். உடம்பில் தொய்வு ஏற்பட்டால் முதுமை விரைவில் வந்துவிடும். முதுமையை தவிர்க்க 50 வயது ஆகும்போதே முதுமையை மகிழ்ச்சியுடன் வாழ ஒவ்வொருவரும் திட்டமிட வேண்டும். நடுத்தர வயதில் ஆற்றலுடன் இயங்குபவர்கள்தான் 60 வயதிலும் மேலும் அதே வேகத்துடன் செயலாற்ற முடிகிறது. தொடர் உழைப்பின் மூலம் நமது உடல் தசை, திசுக்கள் மற்றும் எலும்புகளை பலவீனம் ஆகாமல் பார்த்து கொள்ளவும் முடியும். உழைப்பு இல்லாதவர்கள் உடற்பயிற்சி செய்து உடல் திறனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதுமையில் பெரும்பாலானோருக்கு மன அழுத்தம், உடல் வலிகள், சிறுநீரக பழுது மற்றும் பல காரணங்களால் தூக்கமின்மை ஏற்படுகிறது. முதுமை கொண்டு வரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பக்கவாதம், வலிப்பு, தூக்கமின்மை போன்ற வியாதிகளுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. மூட்டு வலிகள், மூட்டு அலர்ஜி, வீக்கம் போன்றவை பொதுவாக மழை மற்றும் பனிக்காலங்களில் இரவு நேரங்களிலும் அதிக வேதனையை தரும். சுடுநீர் ஒத்தடம் வலியை சற்றே குறைக்கும். உடலிலோ மனதிலோ உள்ள பிரச்சனை இரவு நேர இயல்பான தூக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடும். எனவே யாருடனுமாவது மோதல் போக்கினை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முறையாக வேலையை திட்டமிடுதல், தினசரி முடிந்தவரை நடத்தல், எளிய உடற்பயிற்சிகளை செய்தல் போன்ற நல்ல பழக்கங்கள் போதுமான உறக்கத்தை தரும். கட்டுப்பாடான ஒழுக்கம், குறித்த நேரத்தில் தவறாமல் சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுதல், அன்புமயமான குடும்பம் மற்றும் நண்பர்கள், மனவளத்தை மேம்படுத்தும் நூல் வாசிப்பு போன்றவற்றை முதுமையில் மிகவும் அவசியம். இறைபக்தி, தியானம், மௌனம் காத்தல், பற்றற்று இருத்தல் போன்றவை மனதில் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். வாழ்க்கை என்பது ஒரு வழி போக்குவரத்து பாதை. முதுமை வந்த பின் இளமை மீண்டும் வராது. அதனால் இளமை நம்மை விரைந்து விட்டு போக நாம் இடம் கொடுக்கக்கூடாது. குடும்ப பொறுப்புகளை அடுத்த தலைமுறையிடம் பூரணமாக விட்டுவிட வேண்டும். கேட்கும் போது மட்டும் ஆலோசனைகள் சொல்லலாம். வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் உள்ள நலன் சார்ந்த நடவடிக்கைகளின் மீதும் தொடர்ந்து நமது அக்கறை வேண்டும். நம்மை மட்டுமே நம்பி வந்தவர் அவர். முதியோர் வாழ்வின் விளிம்புகளிலும் வசந்தங்கள் தென்பட முயன்றால் முடியும். வாழ்வது ஒருமுறை, இறுதி வரை சிரித்து கொண்டே வாழ்வோம். முயன்றுதான் பார்ப்போமே.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் M.L. பிரபா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச்

0: சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

0: அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்படவுள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் முயற்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னி

0: பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி மாலை 6:10.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: புதிய தொட்டிகள் வாங்கும் போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. இதனை கழுவுவதற்கு நம்ம ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எல்லா தொட்டிகளும் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியா 6-8 மணி நேரம் இருந்தால் போதும்.
6: வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் S. ஆனந்த் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
4: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: Good afternoon. This is Akashwani and I'm Sunil Verma with the midday news. The headlines. India condemns attack on commercial vessel GFS Galaxy off coast of Oman. 10 Indians rescued, 1 reported missing. New Delhi expresses concern over continuing attacks on commercial shipping in the region. Prime Minister Narendra Modi returns to New Delhi.

ரமேஷ் விநாயகம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் அழகிய தீயே.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி தொலைபேசி எண்கள் 2498735 2986003 7 2498735 2986003 7 எஸ்டிடி குறியீட்டின் 044. நேயர்கள் பங்கேற்பதும் பாடல்களை கேட்டு ரசிப்பதும் நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம் 3 மணிக்கு. நேரம் இப்போது 2:31:20 தொடர்ந்து ஆட்டோகிராஃப் திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். ஹரிஷ் ராகவேந்திரா ரேஷ்மா பாடிய பாடல் இது.

0: நேயர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி விருப்ப பாடல்களை தெரிவித்து அவற்றை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி 3 மணி முதல் 4 மணி வரை விடுமுறை விருப்பம் உங்களுக்காக ஆகாஷ்வாணி வழங்குகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி பரிபாலனை புரி. ஹேமவதி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக் கொடுக்கிறார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2ம் பகுதி இன்று.
1: நமஸ்காரம் ஜெயா.

0: நமஸ்காரம்மா.
1: நமஸ்காரம் சித்ரா.
2: நமஸ்காரம்மா.
1: இந்த வாரமும் பாபநாசம் சிவனுடைய ஹேமவதி ராகம் ஆதித்தாடத்தில் அமைந்த பரிபாலனை புரி என்ற பாடலுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு கற்றுக்கலாம். அன்னைக்கு கற்றுக் கொடுத்த பல்லவி நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு தரம் பாடிட்டேன்னா நம்ம அனுப்பல்லவிக்கு போயிடலாம். பாடலாமா?
2: பாடலாம்.

0: இது வரைக்கும் பாடிக்கலாம், அப்புறம் கடைசி சங்கதி சொல்றேன். இந்த அனுப்பலி ஆரம்பம்.
1: குருவாயர்க்கும் உபதேசம் செய்த,
0: இதுல ஒரு கார்வை நிறுத்திட்டு பாடினால் ரொம்ப அழகா இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம சேர்ந்து இப்படியே பாடிடலாம்.

0: இந்த சரணத்தை எழுதிக்கோங்க.
1: எழுதிக்கிறீங்களா?
0: கருணாலய
2: கருணாலய
0: நிஜ பக்த ஜனங்களின்
2: நிஜ பக்த ஜனங்களின்
0: ஹிருதயாலய
2: ஹிருதயாலய
0: தாரக
2: தாரக
0: சம்ஹாரா
2: சம்ஹாரா
0: கருணாலய
2: கருணாலய
0: நிஜ பக்த ஜனங்களின்
2: நிஜ பக்த ஜனங்களின்
0: ஹிருதயாலய
2: ஹிருதயாலய
0: தாரக
2: தாரக
0: சம்ஹாரா
2: சம்ஹாரா.
0: ரெண்டு பேரும் எழுதி நுட்டையில
2: எழுதி
0: அடுத்தல தருணம்
2: தருணம்
0: குரமகள்
2: குரமகள்
0: தழுவும் குஹனே
2: தழுவும் குஹனே
0: தருணம் குரமகள்
2: தருணம் குரமகள்
0: தழுவும் குஹனே
2: தழுவும் குஹனே
0: ஜெய ஷண்முகனே
2: ஜெய ஷண்முகனே
0: தயவாய்
2: தயவாய்
0: வந்தென்னை
2: வந்தென்னை
0: ஜெய ஷண்முகனே
2: ஜெய ஷண்முகனே
0: தயவாய்
2: தயவாய்
0: வந்தென்னை
2: வந்தென்னை.
0: இவ்வளவுதான் அனுப்பல்லவி சரணம். இப்ப இந்த பல்லவி அனுப்பல்லவி ஞாபகத்துக்கு ஒரு தடவை அனுப்பல்லவியை பாடிட்டு பல்லவியில முடிச்சு.

0: இப்போ இந்த சரணத்துடைய ரெண்டு லைன் சொன்னேன் உங்களுக்கு புரியுது இல்லையா?
1: புரியுது.
0: கவலைப்பட வேண்டாம், திருப்பி நான் ரிப்பீட் பண்ற போது உங்களுக்கு நன்னா வந்துடும். இந்த ராகத்தோட பேர் என்ன
1: சொன்னேன்?
0: இது வந்து 58வது மேள, இது பிரதிமதிம ராகம். கரர் பிரியா இதனுடைய சுதமதிம ராகம், 22வது. அதுலேருந்து 36, 58 வந்து இந்த ஹேமவதி ராகம். இதில் வந்து ஸ்ரீகாந்தி மதிமெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் சிவனே ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கார். அதில் ஒரு இது ரொம்ப பரிச்சயமாகாத ஒரு பாட்டு இது. இதை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
2: ஜெயா ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது.
0: இன்னைக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெயா நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்
0: சித்ரா. நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம்.
3: பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக் கொடுத்தார். மாணவியார் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு பிறலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.3 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது.

சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்டது. சென்னை, நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மழை பற்றிய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. இதே வானிலை இம்மாதம் 18ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 15ஆம் தேதி என்றும் 16ஆம் தேதி என்றும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம் ஒலிக்கும் நேரம் இது. நேயர்கள் பங்கேற்பதும் பாடல்களை கேட்டு ரசிப்பதுமான நிகழ்ச்சி இது. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, STD குறியீட்டு எண் 044.

0: வணக்கம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்ட செக்கு செய்யற பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: வேதம் புரியுதுல இருந்து கண்ணுக்குள் நூறு நிலவென்ற படத்துல இருந்து பாடல் போடுங்க மேடம்.
0: சரிங்க, அந்த அழகான பாடலை கேட்டு மகிழலாம். இதோ பாடல்.

0: வேதம் புதிது திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சாருக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இன்னைக்கு எஸ் ஜானகி பாடிய நிகழ்கள் படத்திலிருந்து, நிகழ்கள் படத்திலிருந்து தூரத்தில் நான் கண்ட உண்முகம் அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: சரிங்க, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா இந்த பாடலை கேட்கலாம்.
1: ஆமா.

0: பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் பல அற்புதமான பாடல்களை நமக்காக பாடியிருக்கிறார். இசையாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கான புகழஞ்சலியாய் இந்த பாடலை நாம் கேட்டோம். நேரம் இப்போது 3:15:25. நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037. வணக்கம்ங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா.
0: உதயா அவர்களுக்கு பிடித்த பாடல்
1: இந்த விருப்பமான நேரத்தில் விருப்பமான பாடலின் படம் கருத்தம்மா. பாடல் ஓராலே பொண்ணு தாய்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்போம்.
1: நன்றி மேடம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர்ல இருந்து விஜய் கண்ணன்.
0: விஜய் கண்ணன் அவர்களுக்கு பிடித்த பாடல்
1: குங்குமம் திரைப்படத்தில இருந்து சின்னஞ்சிறிய வண்ண பறவை, ஜானகி அம்மாவோட நினைவுக்காக.
0: சரிங்க, எல்லாரும் கேட்கலாம் அந்த பாடலை.

0: இசையாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ் ஜானகி அவர்கள் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். 4 தேசிய விருதுகள் கிடைக்க பெற்றுள்ளார். மாநில அரசின் விருதுகள் தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம் என மாநில அரசின் விருதுகள் 33 விருதுகளை பெற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனை! போற்றுவோம், பாராட்டுவோம் அவர் தம் இசை அர்ப்பணிப்பை. நேரம் இப்போது 3:28. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: எஸ் ஜானகி குரலில், முத்துராமன் இடை குரலில், தாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வானன் நமது தந்தை, அந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அன்னை பூமி மடிமீதும், அன்னை பூமி மடிமீதும் வானமெனும் தந்தை குடை கீழும் இம்மண்ணில் பிறந்த ஜீவராசிகள் யாவையும் காத்தருளும் கொடையோ இயற்கை, இதை போற்றி புகழ்வதில் ஓர் வேட்கை. மறைந்த நம் ஜானகியின் குரலில் இனம் காண செய்யும் இந்த ஈகை, இந்த நேரத்தில் இதை கேட்பது எனக்கு பெரும் உவகை.

குரல் மாற்றி பாடுவதிலும் வல்லவர் பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள். குழந்தையாய், குமரியாய், வயதானவராய் என பல்குரல் வித்தகரும் அவர். தேன் சொட்டும் குரலுக்கு

0: சொந்தக்காரர் எஸ் ஜானகி அவர்கள் நமது நிகழ்ச்சியை நடத்தினேய. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்க?
1: சித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கிருஷ்ணசாமி சார், தங்களுக்கு பிடித்தமான பாடல், விருப்பமான பாடல்?
1: எனக்கு 16 வயதுநிலை படத்திலிருந்து செந்தூர பூவே, ஜானகி அம்மாவுக்காக.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 3:36 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பமா? தொடர்பு கொள்ளுங்கள். 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, 044. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம். ஆகாஷ்வாணி உங்களுக்காக வழங்கி உங்களை மகிழ்விக்கும் நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், கும்பகோணத்துல இருந்து பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சொல்லுங்க. பாலமுருகன், உங்களுக்கு என்ன விருப்பம்?
1: ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் ஆர் முத்துகிருஷ்ணன், ரெட்டிக்குப்பம்.
0: முத்துகிருஷ்ணன் சார், தங்களுக்கு பிடித்தமான பாடல், விருப்பமான பாடல்?
1: அதாவது வேலையில்லா பட்டதா எப்படா சார்?
0: சரிங்க, கேப்போம் அந்த பாடல.
1: நன்றி.

மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலை நமது நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றனர். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
1: பாபு சாருக்கு பிடித்தமான பாடல், நீங்க கேட்க விரும்பும் பாடல்
0: இது வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து அழகு மலராட.
1: சரிங்க, அந்த அற்புதமான பாடலை கேட்போம்.
0: ஆமாமா, எங்க மனைவி இந்திராவுக்கும் உதய மகன் உதயகுமார் யுகபாரதி மற்ற நேயருக்கும் அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜானகி அம்மாவோட இருந்த இது வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேடம்.
1: சரிங்க, அவர்களுக்கு புகழ் அஞ்சலியா இந்த பாடல்.

0: வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்திரா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: முதல் நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க உங்க பேரு.
1: நல்லாப்பாளையம்.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: பூத்தாத பூட்டிகளுக்காக ஒரு பாடல்.
0: சரிங்க. அந்த படத்துல எஸ்
1: ஜானகி வரும் இந்த பாடல் ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
0: ஊரப்பாக்கம் சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: மேடம், படம் வந்து உயிரே உனக்காக.
0: உயிரே உனக்காக திரைப்படத்துல
1: பன்னீரில் நனைந்த பூக்கள், இந்த பாடல் வந்து ஜானகி அம்மாவுக்காக சிறப்பு பாடல் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம். கேட்கலாங்க.

0: பாடகர்களுக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. அவர்களுக்கு மறைவு என்பதே இல்லை. அமரத்துவம் பெற்றவர்கள் அவர்கள். காற்றில் எப்போதும் அவர்களின் குரல் கலந்திருக்கும். நம் நெஞ்சங்களில் அவர்களது சாரீரம் எப்போதும் நிறைந்திருக்கும். பின்னணி பாடகி திருமதி எஸ். ஜானகி அவர்களுக்கு புகழஞ்சலியாக இன்றைய விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி அமைந்தது. மீண்டும் வரும் வாரம் ஞாயிறன்று 3 மணிக்கு நேயர்கள் பங்கேற்க காத்திருப்போம். நேயர்களை விடுமுறை விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் இப்பொழுது YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி. இயக்கம் YG மகேந்திரன். வானொலி நாடக தொகுப்பு டி. சுஜின்குமார். வானொலி நாடக அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில் கூட்டின்னு போகிறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான். ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலே நடந்த கதை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். வாங்க, உங்களை கதை நடந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். சங்கரன் ஒரு பண்ணையார் விட்டு கூட்டின்னு போகிறேன்.
1: தெரியாதா, இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய.
2: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்த

0: கொதிக்கிறது.
1: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்திலிருந்து நேரா ஆத்துக்கு தான் வரப்போறான். என்ன ஆ போறதோ தெரியலையே.
0: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா? எப்படி பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா?
1: எப்படிடாப்பா? அவன் தான் அத பக்கத்து ஊர்ல காசுக்கு வித்துட்டானாமே.
0: அச்சுச்சோ, வித்துட்டியா? எவ்வளவு கூட வித்த?
2: 10 ரூபாய்க்கு வித்தங்க.
0: அட கடங்காரா, நம்ம ஊர் ஆட்டை போயும் போயும் 10 ரூபாய்க்கு விக்கிறதா? 25 ரூபாய்க்குள்ள வித்துருக்கணும்.
1: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
2: 20க்கே கொடுத்துடலாங்கிறீங்களா?
1: நீங்க சத்த சும்மா இருக்கேடா. முழிக்கிறான் பாரு, ஆட்டை திருடின கள்ளன் ஆட்டம்.
0: பாட்டி, இவன் ஆட்டை திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுக்க சொல்லணும்.
3: நிறுத்துங்க கிட்டாவையர்.
4: நீ என்ன அடி?
0: ஐயா.
4: தண்டனையும் நேக்கு தான் கிடைக்கணும். தாராளமா நடத்து.
0: என்னை மன்னிச்சிருங்க.

0: சாக்கடையில இவ்வளோ பெரிய பெருச்சாளி, கம்பு எடுத்து குத்து குத்துன்னு குத்தின, நகரவே இல்லையே.
1: போதும்டா போதும், மாட்டினது பெருசாளி இல்ல நானு, குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
0: அதான் கம்பு பாதிய காணோம்.
2: அப்போ மாமா நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி நீங்க புழைச்சது புனர்ஜென்மன்னு சொல்லுங்க.
3: சங்கரா ரொம்ப தான் வாராத, சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஆத்து மாமா ரொம்ப நன்னாவே சமைப்பார்.
0: அதை விட புடவை எல்லாம் நன்னாவே தோச்சு போடுவான்.
3: ஏன் தோச்சு போட்டா என்ன? இல்ல தோச்சு போட்டா என்னங்கிற ஒரு ஆத்திர அவசரம்னா ஒட்ட கொட்ட ஒத்தாசியா இருந்தா என்ன தப்பு?
2: மாமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல?
0: இந்த கல்யாணம் கால் கட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். வந்தே மாதரம்.
1: டே கோபோ, உன் வாயால அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதரா, வந்தே மாதரம்.
0: இது ரொம்ப புனிதமான வாயே.
1: சங்கரா அது ஒண்ணு இல்ல, எங்க ஜோடி அன்யோன்யத்தை பார்த்து அவனுக்கு பொறாம
0: போய். இந்த ஜோடிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணத்து மேல வெறுப்பே வந்தது.
1: கோபோ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சங்கரனை பத்தி பேசதானே வந்திருக்கோம், அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கியே. பேசு,
0: சங்கர விஷயத்தை பத்தி பேச வேண்டாமோ?
2: இருங்கோ இருங்கோ இருங்கோ. என்னது இது, இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ விளையாடிட்டு இருந்தேன், பாக்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப என்ன திடீர்னு வண்டி என் பக்கம் திரும்புறது?
3: அது ஒண்ணு இல்ல சங்கரா, எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான்.
2: அதுக்கே மாமி நீங்க வாக்கப்படுறேன். ஏன் கல்யாண விஷயம் தானே, ஏன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசாண்டே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
2: ஆமா, வயசை கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
1: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
2: ஆமா குறைவா இருக்கிற வரை கூட்டின அவசியம் தானே?
1: அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துட்டா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரேஜபிளா ஆயிடுவ.
3: அது மட்டும் இல்ல, 500 வெள்ளி சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
0: பாட்டி நோக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
2: ஏன்
0: பாட்டி ஒரு நாள் போட்டுன்னு மண்டைய போட்டான்னு
4: வச்சுக்கோட்ட நாசமா போக.
0: பாட்டி நீங்க யாரை வெஞ்சிட்டு இருக்கேன்?
4: உங்களைத்தான் வாங்கோன்னு சொன்னேன்.
1: சரி அத உடுங்க, நீங்க தானே இந்த ஆத்துக்கு பெரியவா. சங்கரனுக்கு வயசாயிட்டே போறதோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு எடுத்து சொல்லப்படாதா?
4: நான் சொல்லாம இருப்பேனாடா? ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன், மீறி ஒரு வார்த்தைய சொல்லிட்டா போறோம். பாட்டி நேக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆளை வச்சு விடுறேன்னு.
2: ஆமா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தான்னா அத்தனை வேலையும் தனியா ஒத்தையாளா பாத்துட்டு 10 வரைக்கும் நான் திரும்ப வர வரைக்கும் காத்திருந்துட்டு அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பாவம் படுத்து தூங்க போறதுக்கு நாழியா இருக்கு. எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த வயசுல?
4: என்னடா சங்கரா இப்படி சொல்லிட்ட, நோக்கு சமைச்சு போடுறத போய் நான் சிரமமா நினைப்பேனா? அதை நான் என்னோட தவமா இல்லடா நினைச்சிட்டு இருக்கேன். நோக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காகவாவது இன்னைக்கு ஆயுஷ குடுன்னு அந்த பகவானண்ட நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்டா.
2: இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிறச்சே, புதுசா ஆத்துக்காரையும் ஒத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சை இதோட விட்டுருப்போம்.
1: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடுண்டே இருக்கப்படாதே.
2: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன், வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிற. சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
4: கோபு சாம்பு இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த ஆத்துல வடபாயசத்தோட சாப்பாடு உண்டு.
3: அப்பாடா ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
0: திருவாரூர் தேர் அசைஞ்சுடுதோ.
2: மாமா திருவாரூர் தேர் அசைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போகணும்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
1: என்ன நீ சொல்றான்?
3: என்னன்னா உங்களுக்கு புரியலையா? அவன் மனசுல யாரும் நினைச்சிட்டு இருக்கான். சங்கரா அவ யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம்.
1: சொல்லேண்டா
3: சொல்லேண்டா சங்கரா,
1: வெக்கப்படாதடா கண்ணா, நாங்க பேசி முடிச்சு வைக்கிறோம்.
2: இருக்குமாமா கல்யாணத்துக்கு கூட வெக்கப்படப்படாதா? இது மாமா பொண்ணு இதே ஊர்தான்.
1: பேஸ் இந்த ஊரா?

0: நேக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
1: ஆமா, இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நன்னா தெரியும். அதனால தான் உங்களுக்கே வெளியூர்ல பொண்ணு எடுத்தோம்.
0: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
2: சொல்லேன்டா.
1: சொல்றேன் மாமா. அது இங்க இருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் மாமா.
2: ரெண்டு தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
1: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரன்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா என்ன பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பார்த்துட்டு கல்யாணம் ஒன்று பண்ணிண்டா, லக்ஷ்மி பண்ணிண்டா, என் வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
0: ஏண்டா சுந்தரேச கணபாடிகள் நாலாத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கார். நாலனா கிடைக்கிறதுனா தர்ப்ப கட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு வச்சுக்கும் வச்சுக்கும் 40 மைல் கூட நடையோ நடப்பார். அவர் பொண்ணையா
3: சங்கரா, என்னடா இப்படி ஒரு குண்டத்தைக்கு போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணு பித்து வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டு நம்மாத்து வாசல் வந்து நிப்பாளே.
2: சங்கரா நன்ன யோஜனை பண்ணி பாரு. புரோகிதம் பார்த்துட்டு புறங்க இணைக்கின்னு இருக்கிற அவரால தான் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டம் நடத்த முடியுமா?
0: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலாக அச்சதையை போட்டு பழக்கப்பட்டவரால தான் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்க வாங்க முடியுமாடா?
3: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்காந்துட்டு போறவர நாம எப்படி சம்மந்தி நடத்த முடியும்?
1: நிறுத்துக்கோ. என்ன பேச்சு பேசுறேன்? அது யார பத்தி பேசிட்டு இருக்க? பாருங்க, காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம்னா சத்தியமா வாய்ந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டான். குலத்தொழில விட்டு கொடுக்கறது பாவம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டுட்டு இன்னும் சில பேராது வைதிகாலா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல வேதசத்தம் ஏதோ ஒரு ஓரத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளும் இல்லாம போயிட்டான் வைங்கோ, அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.
3: அது இல்லடா சங்கரா.
1: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும்.
2: பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர் கொளமா இருக்கும்.
4: பிட்ல இவ்ளோ நாளா வடிச்சு கொட்டல. சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்க.
2: சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா,
2: கணபாடிகள்
5: மாமா,
2: சுந்தரேச மாமா
5: மாமா.
2: ஏய் என்ன பிச்சை அடிக்கிற? சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா.
2: ஏத பாரு,
6: இவரோட ஜானவாசத்துக்கு கொடுத்தது நினைக்கிறேன்.
7: உங்க ஆத்துல எப்ப சுபகாரியம்?
0: சுபகாரியம் எங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துல தான்.
7: என்ன சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியலையே.
6: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள்லாம் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மன்னி மங்களம், நான் கோபு.
0: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
4: போறோம், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க. விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
0: என்னடி சொல்ற நீ? நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டாருனா?
7: ஈஸ்வரா,
0: அது ஒண்ணு இல்ல சுவாமி, அது ஒண்ணு இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு சங்கர கோபு என்னால சொல்ல முடியல, நான் வயிறு பத்திண்டு எரியறதுடா. நீங்க தான் அதிர்ஷ்டம் உங்களை தேடி, உங்க சொப்பனத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
7: அதிர்ஷ்டமா நேக்கா? இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சுவாமி இந்த ஜென்மத்துக்கு.
4: ஐயோ மனுஷன் புலம்பரம் சரேனா
0: சொல்லுங்க.

0: அதான் சொல்ல முடியலடா, வயிறு பத்தினி எழுந்த சங்கரனுக்கு மாமனாரா ஆக போறீங்க.
1: என்ன சொல்ற, நீங்க ஒன்னும் புரியலையே.
2: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உம பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
1: ஏன் பொண்ணு லட்சுமியா?
2: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
0: நாங்களும் சொன்னோமே, கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேட்கலையே.
1: என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாட்சம் விழ போறதா? வீண் போகல, வீண் போகல.

0: அடிக்கிறது உண்டு.
1: அது அப்படி இல்லை, பகவானுடைய கிருபை.
2: போதும் போதும் போதும், நீங்களே பகவான நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா கிருபையும் உங்களை வந்து சேர்ந்துரும். எங்களுக்கும் கிருபை கொஞ்சம் தேவை.
3: ஆக உங்க பொண்ணு லட்சுமிய எங்க சங்கரனுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே?
1: என்ன மாமி இப்படி கேட்டுட்டேன்? கண்ணு தெரியாதவன் முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு யாரா சொல்லுவாளா?
3: எதுக்கும் உங்க பொண்ண கூப்பிட்றோம், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுறோம். அப்படியே எங்க சங்கரன மயக்கின குட்டிய நாங்களும் ஒரு தரம் பார்த்த மாதிரி இருக்கும்.
1: அம்மா லட்சுமி, லட்சுமி
4: கூப்பிட்டேலப்பா.
1: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நெருங்கிய பந்துக்கள் சங்கரனுக்கு உன் மேல ஏதோ அபிப்பிராயமா? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற அவர் சார்பில் இவெல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா? நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
4: இல்லப்பா, அது வந்து நீங்க
1: என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
4: இல்லப்பா, நீங்க தனியா இங்க ஆத்துல.
1: அம்மா நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறியா? நேற்றுதான் நல்லா சமைக்க தெரியுமாம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமா சமைச்சேன். நீ அதை இதை சொல்லி வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய வேண்டான்னு சொல்லிடாத குழந்தை. சரி சொல்லு குழந்தை.
4: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
0: தாம்பழத்தை எடுத்து அவளாண்ட குடுத்துரும். இருக்கிறது ரெண்டே பேர் இவ்வளவு பழம் தேவையா? போ, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு.

0: ஆஸ்திரி மாமாக்கெல்லாம் நீ ஏன் சம்பாவணையை கொடுத்துடுற, இல்லனா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தின்னு மொத்த ஒருத்தர் சண்டை போட்டுப்பா.
1: சமந்திரால் வாங்கோ. ஆச்சா,
0: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்பேன்.
2: நான் சாப்பிடல.
1: ஏன்?
2: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிக்கையில படிச்ச அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
1: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு பீத்திப்பிய.
3: இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான்.
1: சரி, வள வளன்னு பேசிண்ட சம்பந்தி புறப்படுறாரோ தாம்பூலத்தை எடுத்து குடு.
0: போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க.
2: நான் இப்ப புறப்படல.
1: அப்புறம்
2: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு இருக்கேன்.
0: கணவாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
2: என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: நீர் எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சுது. தள்ளி விட்டுட்டே இதே கல்யாணம் உன் மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கர அவன் கை காச போட்டு ஜாம் ஜாமும் நடத்தின் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நழுவிட வேண்டாமா? அத விட்டுட்டோம் வெட்டிய விட்டத்தை பார்த்துண்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்துருந்த சங்கர உம்மை பத்தி என்ன நினைப்பான்?
1: என்ன நினைப்பான், என்ன நினைப்பான்? எனக்கு வாச மாமனார் எப்படி இருக்காரு பாரு. எப்ப பார்த்தாலும் தொணத்தொன்னு பொண்ணை பார்க்க வர சாக்குல அஞ்ச குடு பத்து குடுன்னு கேட்பாரோன்னு நினைச்சாலும் நினைக்கலாம்.
2: மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவராச்சே, அப்படியெல்லாம் நினைப்பாரோ?
0: நினைப்பான்,
1: நினைக்க வைப்போம்.
2: மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேனே.
0: இதான்

0: உம்மா கிட்ட புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்னவோ உம்மா சார்பா சங்கரன் கிட்ட ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம், நீ போயிட்டே இரு.
1: அப்படின்ற லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்ச, அதெல்லாம் நல்லா செய்வோம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நான் பொண்ணு மாப்பிள்ளைய
2: சொன்னேன், குசும பாத்தியா போற போது நம்மள குத்தி விட்டு போறார்.
0: ஆனா ஒண்ணு, கனவாடிகளுக்கு பாடியில மட்டும்தான் கணம்,
2: புத்தியில கணமே இல்ல.
0: நாம சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுத்தும்.
2: ஆமா கண்ணா, அங்கதான் இருக்கேன் கண்ணா.
3: சொல்லு என்ன மாமா. உங்க நான் அவள அன்பா கூப்பிடுவேன். லட்சுமியோட தோப்பாளர் ரெண்டாவது பேசணும்னு சொன்னார். எங்க அவர்?
0: சம்பு, நான் சொல்லல சங்கர வந்தா கேப்பான் தேடுவான்னு, கேட்டாதானே போயிட்டே இருந்தார்.
2: ஆமாடா சங்கரா, யா இந்த திருநாகேஸ்வரத்துல யா ராத்திரியும் சத்யநாராயணா பூஜையா, அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்
3: மாமா. நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்.
2: தாண்டா சொல்ல வரோம்,
3: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா நீ என்ன சொன்ன?
3: இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க. இதே கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்தியாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருன்னா, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மாமா, அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷாலாம் வந்திருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி லஜ்ஜையா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் அண்ணா இருப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவே சம்மதிச்சேன். பேர்பட்ட மனுஷன் என்கிட்ட சொல்லாம போனத நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன்? இல்ல நீங்க தான் எடுத்துக்க விடுவேடா. லட்சுமி நேக்கு கிடைச்சது நான் பண்ண அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மாமா, பேர்பட்ட மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: சங்கர லக்ஷ்மி வாழ்க்கையும் ஸ்ருதி சுத்தமாக அமைஞ்சுதுங்க, நல்லா தான் போயிட்டுருந்தது. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரத்தை அடையணுங்கிற அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருந்தது. ஆனால் ஒன்று, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் வளர வளர, சங்கரன் லக்ஷ்மி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிது. சங்கரன் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்கலைங்கிற மேட்டர் தான் அன்றைக்கி ஊரில் பெரிய டாப்பிக்காக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த பேச்செல்லாம் சங்கரன் அவ்வளோவா பாதிக்கலை, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சது.
1: இன்னும் ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொன்னிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உங்களாண்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
2: ஆயுசுக்கும் பேசிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசிருந்தா இருக்கும், என்னதான் பேச சாதிச்சிட்டோம். உண்மையிலே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல,
1: திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ
2: தெரியாதரமா பேசிட்ட வர வர நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன் புரிய மாட்டேங்குது. ஊரா பேசுறதுல எதுக்கு என்ன மண்டல போய் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இந்த பாரு அம்மா லட்சுமி, மன்னிச்சிருமாடி, நான் தெரியாதரமா பேச சொல்லிட்டேன், அதுக்காக நீ அழாத. இந்த பாரு உன்னை அழாம பாத்துறேன்னு தோப்பநாட்டத்தை சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நீ அழிய நிறுத்தலையோ அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிடும், பாக்கிறது கன்றாவையா இருக்கும். ஏ சரி பாப்போம், லேசா சரியா அது வருதே, அது வருதே, ஆ வந்துருது, அதான் அதுதான். ஆஹா, நீ சிரிச்சாதான் கோடி சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கு.
3: என்ன
1: குறைச்சல்? ஆமா, உங்க பிரயாணம் எல்லாம்

0: அண்ணா நல்லா இருந்ததுமா?
1: நல்லா இருந்தது.
0: மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட கொடுத்துடும். சங்கரா குடிச்சுட்டோ, அந்த கயிறை கட்டிக்கோடா.
1: சரி,
2: நீங்க பேசிட்டு இருங்கோ, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
3: சங்கரா, சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
1: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சிட்டான். செருகுளத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது. அப்புறம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் நம்ம கிராமத்துக்கு வந்து கதாகாரம் மண்ணி வச்சிருந்தார். மூணு நாள் நாங்கெல்லாம் போயிருந்தோம், பாட்டி வந்திருந்தாலே.
4: ஏண்டா மண்ணி விசேஷம்னு இத்தியா கேட்ட? நோக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆறுது?
1: அது மூணாவது வருஷம் மாமா.
3: மூணாவது வருஷம் ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ?
1: ஐயோ, புழுப்பூச்சி சொல்ல தாங்கல. ஆமா, அதான் அமாவாசை சொல்லி பூச்சி மருந்து அடிக்க சொல்றேன். அவன் அடிச்சுடுறான்டா பண்ண முழுக்க. ஆமா, பூச்சி மருந்து
3: நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
5: புரியற மாதிரி நன்னா கேளுண்டி.
3: லட்சுமி வயிற்றுல ஏதாவது புழுப்பூச்சி உண்டாடா?
1: அது ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனால மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா.
0: இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல வந்துட போறது?
1: சரி மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்ல. விடு,
4: பிராப்தமாவது புடரங்காயாவது. தப்பு ஓம் பேர்லங்கிறேன்.
1: மாமா சொல்றேன்.
0: சங்கரா, உனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே ஒன்னு தேடி புடிச்சுட்டு பண்ணிய. இப்ப என்ன ஆச்சு?
1: ஏ என்ன ஆச்சு?
4: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
3: சங்கரா, பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா. கால காலத்துல குழந்தை குட்டிகளை பெத்து தர தெரியணும்.
0: சரியா சொன்னடி. விசிறி வாழ கூட தான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
1: ஹேமம், ஊர்ல இருக்கிறவாதான் இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கானா? நீங்களும் விடுக்கோ மாமி. சரி, என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
4: தலையெழுத்து அப்படியே விட்டுற முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
1: என்னமாமா சொல்றேன், புரியல?
0: அது சங்கரா, உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்பு.
4: அது சங்கரா, உன்ன மாதிரி பெரிய மனுஷாலாம் சுலபமா தேடிக்க கூடிய வழிதாண்டா. மணி சொல்லுங்களேன். மணி,
3: இதுல ஒண்ணும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை. சொல்லுங்களேனா.
0: என்ன சொல்ல சொல்ற? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயா.
1: மாமா என்ன வண்டியா? என்ன வார்த்தை
0: சங்கரா? கண்ணா கோவப்படாம நான் சொல்றதை கேள்றா கண்ணா.
1: இல்ல இல்ல
0: கண்ணா, உன்ன சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் மோலியோ. உனக்கு ஏதாவதுனா எங்களால ஏதோ போச்சுன்னு இருக்க முடியாதுரா கண்ணா. இல்ல, எல்லாம் உன் மேல ஒரு வாஞ்சதான். அங்க சொல்றத கேள்றா கண்ணா.
4: சங்கரா, நோக்கு ஒரு புத்திர பாகிய வேணுங்கிறதுக்கு தான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம்.
3: அதுக்காக நீ லட்சுமியை ஒதுக்கி வைக்கணும் அவசியம் இல்லை.
4: சங்கரா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு உன்னை கேலி பேசினால இந்த ஊரா அவ மூஞ்சில கரிய பூச வேண்டாமா? நடராஜ ஜட்டா வல்லபரோட பரம்பரை,
0: ஜட்டா வல்லபரோட பரம்பரை வாரிசு இல்லாம இருக்கலாமா? சங்கரா
4: சங்கரா ஒத்துக்கோடா, நாங்க பாத்துக்கோம்.
1: என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? குழந்தை குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, நீங்களும் மத்துவா மாதிரி. ஆமா ஆமா, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கா. எல்லாம் தரகாட்ட முடியல. ஏ, நம்ம பண்ணல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் போனா போறோம். ஒன்னே முட்டாக்க போட்டுட்டு அதோ போறா பாருங்க. முட்டாளர் சங்கரன், அவனுக்கு வாரிசு இல்லை. குழந்தை கொள்ளி வைக்க ஒரு வாரிசு. என்னத்து கொள்ளி வைக்கணும், என்னத்து கொள்ளி வைக்கணும்? நம்ம ஊர் வெயில போய் படுத்தா போறோம். அதுக்காக அதுக்காக மாமா, நான் வந்து லக்ஷ்மியை ஒதுக்கி உங்களுக்கு தெரியாது மாமா. லக்ஷ்மி ரொம்ப சங்கமான குழந்தை. ஆமா, அவன் என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? இந்த தாயாட்டம் பாத்துக்கிறான்.
2: பாட்டி,
6: நீ கவலைப்படாதே லக்ஷ்மி. சங்கரன் இவாளோட பேச்சு தாங்காதிக்கு ஏதோ தலையாட்டிட்டு போயிட்டான். சரி, நல்லா சொல்லி விடல. இவெல்லாம் நன்னாவே இருக்க மாட்டான். எங்க போற?
2: இல்ல, அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம்
6: ஒண்ணும் வேண்டாம். பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: அப்பா.
1: மா லட்சுமி. மாமா, ஏதாவது விசேஷமா திடீர்னு வந்திருக்க? மாப்பிள வந்திருக்காரா?
0: இல்லப்பா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன்.
1: மாப்பிள அப்புறம் வரேன்னாரா?
0: அநேகமா அவர் வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற? மாப்பிளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்குதான் சக்காளத்தி வரப்போறா.
1: என்னமா சொல்ற? மாப்பிள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ எதுவும் பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: நேக்கு குழந்தை இல்லைங்கிறது தான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. கொடுங்கப்பா, ஏ விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை பிறந்தாரத்துக்கு அனுப்பிட்டாரா?
0: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும்னுட்டு தான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
1: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லைன்னு எடுத்து சொல்றேன். சொன்னா மாப்பிள்ள கேப்பாருமா?
0: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிர்மத்தர் அவர் இல்லப்பா. விடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி விடுங்கோ.
1: விதி? அந்த பாழா போன விதி தாமா. பிறந்ததுல இருந்து என்ன பாழா படுத்து கெட்டதுலயே நல்லதுன்ற போல இந்த குசலனுடைய குழந்தைக்கு ஒரு குபேரம் கிடைச்சானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அற்ப சந்தோஷத்தை கூட அந்த ஆண்டவன் என்னை அனுபவிக்க விடலையே.
0: அப்பா அப்பா, என்னப்பா நீங்களும் இப்படி அழுதுன்னா அப்புறம் நேக்கு யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்தபோது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேள்? அசத்தோமா சத்கமயான் தானே சொல்லிட்டு இருந்தேள். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? விடுங்கப்பா, பார்த்துக்கலாம். பகவான் இருக்கா.
2: ஒரு
3: வெகுலி அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். ஏன்டா கோபு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே?
4: அதை விட்டுட்டு அதான் சொல்லுவாளேடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது.
5: இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
2: போறோம் போறோம். அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு அவன் மனசுல கழிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா? இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா? நமக்கு என்ன வம்பு? வாங்க
5: ஒரு பொண்ணு பேர் ஏதோ சொல்லல.
6: சரஸ்வதி
5: ஏதோ ஒரு அவதி. பேசி பேசி நிச்சயம் பண்ணு.
6: சங்கரா, பொண்ண ஒரு தடவை நீ பார்க்க
5: வேண்டாம். மாமா, நான் பொண்ண பார்க்க வேண்டாம். அதான் நானா பார்த்து பண்ணிடுது. இப்படி அடிச்சு இப்படி அடிச்சு சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கல. போ, நான் பார்த்ததெல்லாம்

0: அம்மா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ஸ கோத்திரம்.
1: பேஷா பண்ணிடுறேம்மா. அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லக்ஷ்மி, நன்னா இருக்கியா?
0: நான் நன்னா இருக்கேன் கிட்டாமா. நீங்க நன்னா இருக்கேளா?
2: நன்னா இருக்கேம்மா. நீ சங்கர்னு பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர்ல அவனுக்காக அர்ச்சனை பண்றத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
0: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குமாமா? நாங்க ரெண்டு பேரும் உடம்பால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மனசார இன்னும் சேர்ந்து தானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.

0: வேணும். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, கோத்திரம்
1: ஸ்ரீவத்ச கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
0: யாரு?
1: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு ரச்சனையா பண்ணி வைக்கிறேன்.

0: நமக்கு என்ன கவலை? இத பாருங்க, வேணுமே நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீங்களா என் தாய் வழி பந்துக்குள்ள ஆயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன், தயவு செஞ்சு.
1: சங்கரா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காது. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனசை நீ நோகடிச்சிட்ட. அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குருகி மன்னிப்பு கேள். அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
0: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நெல்லு இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆத்த எல்லாருமே? நீங்க பாட்டுக்கு ஒருவே சொல்லாம போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா. கிட்டாவே இருந்தா ஏதோ பேசிட்டு இருந்த.
2: கிட்டாவம்மா சரியா தானே நான் சொன்னா? அதான் புறப்பட்டுட்டேன்.
0: எங்க
2: வாங்கண்ணா, லக்ஷ்மி அக்கா விஷயம் வந்துடலாம்.
3: மறுபடியும் நடத்த போறோம் சொன்னதை கேட்டவன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லட்சுமி, லட்சுமி
4: கூப்பிட்டேன்.
3: மாப்பிள்ள மனசு நொந்து வந்திருக்கிறாருமா. அவர் உன்னை மறுபடியும் வாத்துக்கு அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற. நான் சரின்னு சொல்லிட்டே குழந்தை, நீ என்னமா சொல்ற?
4: இல்லப்பா, அது வந்து நீங்க
3: மறுபடியும் மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதாம்மா. நேக்கு சந்தோஷம், சரின்னு சொல்லு குழந்தை, சரின்னு சொல்லு.
4: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான் பையன் இஷ்டம்.
0: நீங்க அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நடந்து கொடுத்தோம் ஆம்பளை குழந்தை லட்சுமி.
4: அவளை பார்த்த உடனே அடுப்புல பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
0: அவளுக்கு சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாவே போடு.
2: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா, கும்பகோண வெத்தல கும்பகோண வெத்தலதான். நாக்கு என்னமா சவக்குது
4: அசடு? நாக்கு நன்னா செவக்கிறதுன்னா ஆத்துக்காருக்கு மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மொக்கு
2: போங்கோக்கா.
0: லட்சுமி, சரஸ்வதி, மடி லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலா? கூப்பிட சுலபமா போயிருது. லட்சுமி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா, இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடியறதா வேண்டிட்டு இருக்கோம்னோ, நான் ரெண்டு பிரஷர் கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு கார்ல நாமெல்லாம் போறோம், இன்னொரு காரில் அந்த வேப்பத்தூர் கோஷ்டி வரதேங்கிறது பாவம். வளவளம் பேசினதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம். அவளு வரட்டும், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போயிடுவோம். என்ன நிறைய இருக்கும்
4: குழந்தை ஐஷண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ. நான் ஆற்றுல பாட்டிக்கு துணையாக இருக்கேனே.
0: ஏன் பாட்டி இந்த ஆற்றுல தனியாக இருந்தது இல்லையா? இது மாதிரி நீ சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமாம்,
4: இல்லை பெத்தவா நீங்கள் ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
0: ஓஹோ, இந்த பாருமா, இந்த லோகத்தில் மற்றவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் என் குழந்தைக்கு எத்தவளும் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்குறியே, வளர்க்குறவன் நீ வேணும்மா. இந்த மாதிரி நீ வரதா இருந்தா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன், இல்லைன்னா ப்ரோக்ராம் கேன்சல்.
4: என்னன்னா இது எதுக்கு எடுத்தாலும் மூக்கு.
0: நான் கேட்டா நீ வரமாட்டேன் என்ன இது கோவம்?
4: நான் வரேன், கோச்சுக்காதே.
0: வரணும், நீ
4: நான் வரேன்.
0: இதுதானே?
4: நான் வரேன்.

0: என்ன ஆச்சு கிட்டாவே? எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு வர?
1: சுவாமி மலைக்கு போன சங்கரனும் சரஸ்வதியும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா பாட்டி.
0: என்னடா சொல்ற? ஐயோ பகவானே பகவானே, குழந்தைக்கு என்னடா ஆச்சு?
1: யார் செஞ்ச புண்ணியமோ, குழந்தையும் லட்சுமியும் பின்னாடி வேறொரு வண்டியில வந்துட்டு இருந்தா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா குழந்தைய அனாதைய தவிக்க விட்டுட்டு சங்கரை போய் சேர்ந்துட்டா பாட்டி.
2: சங்கரனும் சரஸ்வதியும் போய் சேர்ந்துட்டான். விளையாட்டா ஒரு வாரம் ஓடி போயிடுச்சுடா கோப்பு. இனிமேல் இந்த ஆத்துல நம்மளுக்கு என்ன வேலை? அவாவா அவாவா ஆத்துக்கு போய் சேர வேண்டியதானே.
3: என்ன யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சில ஜென்மாக்களுக்கு நேரா சொன்னாதான் புரியும். டி லக்ஷ்மி மாமா உன்னதான் பேசிட்டு இருக்காரு.
2: ஏன் லக்ஷ்மி, நான் சொல்றது காதுல விழறதா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா? என்னைக்கு இந்த ஆத்துல நீ கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே சங்கரனையும் சரஸ்வதியும் உருட்டிட்ட. இன்னும் எத்தனை பேரை உருட்டான கங்கனை கட்டிட்டு காத்துட்டு இருக்க?
3: ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அவரே போயிட்டார். இனிமே அவர் நினைப்பா இந்த குழந்தை மூஞ்சிய பார்த்துதானே நான் என் காலத்தை ஓட்டணும்.
2: மரியாதையாத்து வெளில போயிடும்.
3: போயிட்டு வரேன் பாட்டி. நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாவே தான் பாட்டி இருப்பேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் குழந்தை பத்திரம் பாட்டி. நான் வரேன் பாட்டி.
4: இல்லடி, எங்க போற? யாரு சொன்னாலும் போற? இந்த ஆத்துல நோக்கில்லாத உரிமையா இவாளுக்கெல்லாம் இருந்துட போறது? இதோ பாரு லக்ஷ்மி, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய விட்டு நீ ஒரு க்ஷணம் கூட பிரியப்படாது. கடைசி நேரத்துல சங்கரனும் அதை தாண்டி ஆசைப்பட்டிருப்பான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா நம்மள பேசவே விடாதிக்கு இவெல்லாம் ஊமையாவே ஆக்கிட்டுவா. நான் சொல்றேன், அந்த குழந்தைய உன் கையில எடுத்துக்கோ. அது ஓ சொத்து. எங்க போய் எப்படி வளர்த்துக்கிறியோ நீயே வளர்த்துக்கோ. உன்னை யார் என்ன பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன்.
2: தொடனு தொடாம தாண்ட போயிடு. இல்ல
5: இல்லன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நீங்களும் மனுஷா தானா? உங்க மனசுல ஈவு இறக்கம் பரிவு பச்சாதாவும் எதுவுமே கிடையாதா? பூவையும் பொட்டையும் இழந்து 10 நாள் கூட ஆல, அதுக்குள்ள வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேளே.
3: நன்னா இருக்கிறவர் மனசை கெடுத்து அவருக்கு ஒரு 2 கல்யாணம் பண்ணி வச்சேன். உரிமை கொண்டாடுறவளா இருந்திருந்தா அன்னைக்கு இந்த ஆத்த விட்டு நான் போயிருப்பேனா? அவருடைய சுகத்துக்கு எந்த பந்தமும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுனால தானே நான் போனேன். மறுபடியும் நானாவா இந்த ஆத்துக்குள்ள வந்தேன்? நானாவா வந்தேன்? அவரா தானே என்ன வந்திய வந்த ஐஷண்ட் வந்த சரஸ்வதிக்கு கர்ப்பம் தெரிச்சப்போ இதே வாயால என்ன சொன்னேன்? லட்சுமி இந்த ஆத்துல கால் எடுத்து வச்ச நேரம் சரஸ்வதிக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதே வாயால என்ன தொடகாலின்னு சொல்றேளே. மாமா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இது பாருங்க, இந்த குழந்தை நேக்கு பிறக்கலைனாலும் எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் தெய்வ சங்கல்பம். இல்லைன்னா இவாழ்கிட்டேந்து அந்த குழந்தைய பிரிச்சு என் கூட பிரயாணம் பண்ற மாதிரி அந்த பகவான் பண்ணிருப்பானா? உங்களுக்குலாம் என்ன, எங்கே நான் இந்த சொத்தை முழுசா அனுபவிச்சிருவேனோங்கிற பயம் தானே? வேண்டாம், இன்னைக்கு இந்த சொத்துல சல்லி காசு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க. அவரே போயிட்டார்.

0: குழந்தைய மட்டும் என்கிட்ட பிரிச்சு விடலாம்னு கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க.
1: இல்ல, குழந்தை மேல உன் கை பட்டதோ இங்க நடக்கறத வேற சொல்லிட்டேன்.
0: என்ன பண்ணுவேன், என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேளா? உசிரே போனாலும் சரி, இந்த குழந்தைய விட்டு இனிமே நான் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன், அவ்வளவுதான்.
2: இவளை சம்ஹாரம் பண்ணாதானடா வம்பு, திரௌபதி மாதிரி மானபங்கம் படுத்திட்டோம்னா
0: கிட்டாராஜ அழிஞ்சு போயிடுவேன். மனசார சொல்றேன், தயவு செய்து கிட்ட வராது.
1: பெரிய கண்ணகியா இவ, சாபம் விட்டா நம்மளா பஸ்பம் ஆயிடும். என்னடி
0: விடுறா கைய கையடா பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோகடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டரிச்சிடும். பொறுமைக்கு உதாரணமா இந்த பொண்ணையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திராதே. அக்கிரமமும் அநியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுது பூமாதேவியே சீர் எழுந்து வரலையா? அப்படி சீர் எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? என்னைக்கோ நடந்த கதை இல்ல, இன்னைக்கும் நடக்கும், இனிமேலும் நடக்கத்தான் போறது, நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறேன். ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் சலச்சவ கிடையாது. சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களை மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு? மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாலே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார், அவர் இப்போ ஒரு வெக்கம் கட்ட காரியத்தை செய்ய சொன்ன போது வாய மூடிந்து நின்னாலே, உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது? ஒரு புருஷனை தர்ம வழியில அழிச்சுட்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்க எல்லாம் சாஸ்திரம் படிச்சவாதானே? மறந்துட்டேளா? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய இரண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சாஸ்திரமே சொன்னத இல்லன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க.
3: பா வாங்கப்பா, நம்ம நம்பாத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா, விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட அழிச்சுண்டு வரேன். ஆமாம்ப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா
4: பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ? இவதானோ சந்தேகம் என்ன? இவதான் சார். ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிக்கலன்னு வச்சுங்க, இங்க பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதியா தான் சார் போயிருக்கும். பொதுப்படையா சொல்லுவானே, பர்டிகுலராகவே சொல்றேன், அன்னைக்கு மட்டும் அந்த லக்ஷ்மிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலேன்னு வச்சுங்க, நானே அனாதையாக தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், இத்தனை நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்தது எங்கள் கிராமத்து கதை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்து கதை, எங்கள் பெரியம்மா லக்ஷ்மியோட கதை. ஆமாம், அதோ அந்த லக்ஷ்மி கையில் எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன்

வேற யாரும் இல்லை சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்க குடும்ப கதையை பார்க்கறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.

நேயர்கள் இதுவரை YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் YG மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லமா, மத்த gifts-லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா books படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.

0: நேரம் 5 மணி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக அஹான நஸ்ரத் அவர்கள் நம்மிடையே திருக்குறள் சொல்ல வராங்க, வாங்க கேட்கலாம்.
3: திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபவன் உயர்த்தே உலக கற்றனா நாயர் பயனெங்கோல் வாததிவன் தத்தால் தொடார் எதின் வரன்மிசை ஏதினால் வாததி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இடமதி சேர்ந்தார்க்கு நான்கும் மிருமே இட இருசேல் இருவனையும் சேரா இறைவன் பொருசே புகழ் புரிந்தால் மாட்டு. நன்றி.
2: அடுத்ததாக மாணவர் சாய் கணேஷ் அவர்கள் விநாயகர் பாடலை பாட வருகிறார்.

0: படம். தேங்க்யூ.
1: இனி ஆத்திச்சூடி சொல்ல வருகிறார் மாணவர் மகிசுந்தர்.
2: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கதவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடல், என்ன எழுத்து இகழில், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புதவு ஒழுகு, ஓதுவது ஒளியல், அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கு,

0: இல்லாம் தேங்க்யூ.
1: அடுத்ததா மரம் வளர்ப்போம். இது குறித்து ஒரு கதை சொல்ல வராங்க மாணவி சுபிக்ஷா.
2: ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஒரு ஊர்ல மக்கள் எல்லாருமே மரத்தை வெட்டி வீடு கட்டிட்டு இருந்தாங்களா. அத பார்த்து ஒரு தாத்தா ரொம்ப சோகப்பட்டாங்களா. அப்புறம் அவங்க வீட்டுல போய் மரம் வளர்த்தாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல மழையே வரலையா. அப்புறம் வந்து அந்த தாத்தாவோட வீட்டுல கிணறு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாத்தாவோட வீட்டுல மட்டும் தண்ணி வந்துச்சா. மக்கள் எல்லாருமே கேட்டாங்களா, தாத்தா தாத்தா எப்படி உங்க வீட்டுல மட்டும் தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப அந்த தாத்தா சொன்னாங்க, நான் வந்து எங்க வீட்டுல வந்து நான் மரம் வளர்த்தேன், அதனாலதான் எனக்கு வந்து தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்களா. அத பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே எங்க வீட்லயும் நாங்களும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மரம் வளர்த்து அப்புறமா மழை பெருத்து எல்லாமே வந்து விவசாயம் நல்லா பண்ணிட்டாங்களாம். நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல மரம் வளங்க, மரம் வளங்க, மழை பெறுங்க. நன்றி.

இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் மாணவர்கள் நிரஞ்சனா, தஷ்விகா மற்றும் சபானா மகதியா ஆகியோர் குழுவினராக பாரதியார் பாடல பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

கட்டி கும்மியடி. நம்மை பிடித்த சாசுகள் போகின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குங்கிட கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த சாசுகள் போகின நன்மை கண்டோம் என்று கும்மியடி.

0: வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குங்கிட கை கொத்தி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம், எட்டு மறிவில் நாளைக்கு இங்கே பெண் இழப்பிலே காண என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குங்கிட கை கொத்தி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னான நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே, தன்னென்ன நானினம் தன்னானே.
1: நிகழ்ச்சியில் இனி தன்னம்பிக்கை கதை சொல்ல வருகிறார் மாணவி கிருத்திகா.
2: தன்னம்பிக்கை

0: அரசன் போற்றி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவிதமாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். மக்கள் பலரும் அவனிடம், போட்டியில் தோற்றால் உனது கைகள் வெட்டப்படும், பிறகு உனது எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்டனர். அவன் சொன்னான், ஐயா, நான் வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே வெட்டப்படும், உயிர் இல்லையே என்றான். பிறகு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம், கதவு திறந்து கொண்டது. ஏனென்றால் கதவுகளில் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் தோல்விக்கு முயலாமலேயே காரணம் தன்னம்பிக்கை வெல்லும். நன்றி.
1: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். வேண்டாம் போதை பாதை, இது குறித்து உரை வழங்குகிறார் மாணவி காருண்யா.
2: வேண்டாம் போதையின் பாதை, போதையின் பாதை வேண்டாமே, உன் வாழ்க்கை பாதையை மாற்றிடுமே, தீயை போதை என்றிடுமே, தீராத நோய்கள் தந்திடுமே, பாதகம் செய்து உன் வாழ்வை பாலைவனமாயாக்கிடுமே, புத்தி மந்தமாக்கிடுமே, குடும்பமானமும் போக்கிடுமே, மில்லா துயரை தந்திடுமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, போதே என்றும் வேண்டாமே, நண்பா நீயும் சிந்திப்பாயா, உன் வாழ்வை மீட்டெடுக்க போதையை இன்று புரந்து தள்ளு. நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி வினாடி வினா மூலமாக உரையாட வராங்க மாணவர்கள் யாதன், சிவா மற்றும் சுஜய்.
3: நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் எது?
4: சந்திராயன் 3.
3: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ தலைமையகம் எங்குள்ளது?
4: பெங்களூரு.
3: செவ்வாய் கிரகத்திற்கு முதல் முயற்சியிலே விண்கலத்தை அனுப்பிய உலகின் முதல் விண்கலம் எது?
4: மங்கள்யான் 2014.
3: இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் 1975 விண்ணில் ஏவப்பட்டது, அதன் பெயர் என்ன?
4: ஆரியபட்டா.
3: இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
4: டாக்டர் விக்ரம் சாராபாய்.
3: இஸ்ரோ எப்போது உருவாக்கப்பட்டது?
4: 1975.
3: இந்தியாவின் முதல் அணு உலை நியூக்ளியர் ரியாக்டர் எது?
4: அப்சரா.
3: பூஜ்ஜியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய இந்திய கணித மேதை யார்?
4: ஆரியபட்டா.
3: விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்?
4: ராகேஷ் சர்மா.
3: ராகேஷ் சர்மா எந்த ஆண்டு நிலவுக்கு சென்றார்?
4: 1984. இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை எப்போது நடத்தப்பட்டது?
3: 1974.
4: இந்தியாவிலேயே தரையிறக்கப்பட்ட முதல் போர் விமானத்தின் பெயர் என்ன?
3: தேஜாஸ்.
4: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
3: 1954.
4: இந்தியாவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் COVID-19 தடுப்பூசி எது?
3: கோவாக்சின்.
4: இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் 1975 விண்ணில் ஏவப்பட்டது, அதன் பெயர் என்ன?
3: ஆரியபட்டா.
4: இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது?
3: INS அரிஹாந்த்.
4: நன்றி
3: நன்றி.

0: அஜிரா,
1: பிளாஸ்டிக் என்பது இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு செயற்கை பொருளாகும். பிளாஸ்டிக் நம் சுற்றுச்சூழலை மிகுந்த அளவில் மாசுபடுத்துகிறது. இது மண்ணிலும் நீரிலும் கரையாமல் பல ஆண்டுகள் இருக்கும். பிளாஸ்டிக் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் பாதிக்கப்படுகின்றன. நாம் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகள் பயன்படுத்த வேண்டும். இதனால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக முயன்றால் முடியும் உரை வழங்குறாங்க மாணவர் கிஷோர்.
3: முயற்சியை விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை ஏழுரம், முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் தோல்வி கூட நம்மிடம் தோற்று போகும். வெற்றிகளை மட்டும் வரலாறுகள் பேசுவதில்லை, தோல்விகளுக்கும் அங்கே இடம் உண்டு. முயற்சி செய்வோம், இரண்டில் ஒன்று நிச்சயம் கிடைக்கும். விதைத்து பார்க்காதவரை சிறுகுகளும்

0: அழ்மயிற்சி தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி, எதை இழந்தாலும் முயன்றால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நன்றி, வணக்கம்.
1: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவா பக்தி நாட்டுப்புற பாடல் பாட வராங்க மாணவர்கள் கவினயா, நாச்சியார், ஸ்வேதா, சக்தி, ஹாசினி, லுர்த்திகா மற்றும் தனிஷா.

சைஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: 5:30 இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. கிராமிய தென்றல் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று இயற்கையும் மனித வாழ்வும் என்ற தலைப்பில் மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இறைவன் மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு இயற்கை. காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தும் இயற்கையின் அங்கங்கள். இவையில்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமில்லைதானே. ஆம், பாதுகாப்போம் இயற்கையை, இன்பமாக வாழ்வோம்.
2: தன்னா

அன்பான மனிதர்களே, எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள், மரங்களை வெட்டாதீர்கள், அதுவே எங்கள் வீடு, உதவுங்கள். ஓர் பறவையின் குரலாக இதோ நாட்டுப்புற பாடல்.

0: இயற்கையை பாதுகாப்போம், நம் எதிர்காலத்தை வளமாக்குவோம். இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வாருங்கள், ஒன்றிணைவோம்.
1: தன்னை

0: இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். வருங்கால சந்ததியினருக்கு பசுமையான தூய்மையான பூமியை விட்டு செல்வோம்.
1: இயற்கை வளம் பாதுகாக்க வேண்டுமே சாமி, அதுக்கு

0: பறவைகள் இனிமையாக பாடி மகிழும், விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழும், இயற்கையை பாதுகாத்தால் மனித வாழ்வும் வளமாகும், இயற்கை காப்போம் வாழ்க்கை காப்போம் என்று கூறி நிறைவான பாடலை கேட்கலாமா?
1: சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் சின்ன புள்ள, அப்படி சேத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு என் செல்ல மக வாடுறையே சிட்டாஞ்சிட்டாங்கு.

சோழ நல்ல காட்டுக்குள்ள நீங்க நானும் குருவி வரட்ட போகையில அங்க தகரட்டப்பா சத்தம் கேட்டு அங்க தாவுதடி குருவி எல்லாம் அப்படி சிட்டான் சிட்டான்.

நீயே நானும் கைகோர்த்து நடக்கையில அந்த காட்டு வரப்பு மேல கம்மங்காட்டு வரப்பு மேல நீயே நானும் கைகோர்த்து நடக்கையில அடி சிட்டான் சிட்டு

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?

0: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க
0: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில. ஹலோ டாக்டர், திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரை கானம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் எஸ். ஆனந்த் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி, தொடர்ந்து திரைகானம். 9:15 திரைகானம். 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா. குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:10 எனித்தானம் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் மொழியின் வரலாறு தகவல்கள். எழுதி வழங்கியவர் ஏ. ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ். பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வளம் பதிவுத்துறையில் புதிய முறை அறிமுகம் பி. வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6 சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சித்தார்த் பிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பூர்வா தனஸ்ரீ கோட்டா அவர்கள் வயலின், எஸ். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்ட திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி ஆயத்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு மைய மூத்த தலைமை ஆசிரியர் ஆர். தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 2:15 திரைகானம். இரண்டு 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் எஸ். சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம். சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் அங்கக மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி 2 பகுதி. அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலை இணை பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நாளை 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30

0: Asian countries today reasserted that China's expansive claims in the South China Sea are illegal based on a 2016 arbitration ruling. A joint statement issued by the 40 nations said they reject destabilizing actions in the disputed waters that threaten regional stability. The South China Sea remains a major flashpoint with repeated territorial standoffs involving China and the Philippines, Vietnam, Malaysia, Brunei and Taiwan. In the historic one-off women's test between hosts England and India, the Lords in London visitors were 250 for 4 in their second innings on day 3 when reports last came in. England were bowled out for 170 runs in their first innings. The semi-final lineup for the FIFA World Cup has emerged with Argentina, England, France and Spain sealing spots in the last four. England defeated Norway 2-1 while Argentina outclassed Switzerland 3-1 in the quarterfinal this morning. In the first semi-final, France will meet Spain at Dallas in US on Tuesday late night at 12:30 a.m. while England will take on Argentina on Wednesday late night at 12:30 a.m. Indian time. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: உலகம் அறியா பேதை பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுக்களும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுல பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அவர்கள் அசூயைப்படும்படியாக தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது. அதே சமயத்தில் அவளுடைய இயற்கையாய் பிறந்த இனிய சுபாவமும் பெருந்தன்மையும் எல்லோருடனும் நல்லபடியாக நடந்து கொள்ள அவளை தூண்டின. இத்தனைக்கும் நடுவிலே வானதி தனக்கு பிறக்கப் போகும் வீரமகனை பற்றி இன்பக்கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை. இதற்கிடையிலேதான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது. அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகளெல்லாம் பொலபொலவென்று தகர்ந்து விழுந்தன. கணவனை அடைந்த பின்னர்தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். கணவன் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரிதான் என்ற அலட்சிய மனப்பான்மை அதற்கு முன்பு அவள் அடிவுள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த பொல்லாத மனத்தை என்ன செய்வது? இது சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடமல்லவா போய்விட்டது? 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்துகொள் என்று கெஞ்சிக் கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர்? அத்தகையவர் தன்னை திரும்பியும் பார்ப்பாரா? அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பற்றி அவளால் கனவு கூட காண முடியாதே. இளவரசரிடம் இந்த பேதை மனம் சென்ற பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வதுதான் எப்படி சாத்தியம்? ஆகையால் தன் வயிற்றில் பிறக்கப் போகிற வீரகுமாரனை பற்றி இத்தனை காலமும் அவள் கட்டி வந்த மனக்கோட்டைகளெல்லாம் சிதறிப்போகத்தானே வேண்டும்? இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்து விடும் போலிருந்தது. மறுபடியும் பழையபடி சோக வடிவானாள். அவளுடைய மனத்தை அறிந்து கொண்ட இளைய பிராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள். தன்னால் இயன்றவரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள். பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படியொன்றும் பிசகான விஷயம் இல்லை என்றும் நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள். குடந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்கப் போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ளக்கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது. அவளுடைய மனோராஜ்யம் மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது. மனச்சோர்வும் குதூகலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன. ஏக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தது போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. இரண்டுமே மிதமிஞ்சிப் போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள். இயற்கை அருளிய இந்த மயக்க மருந்து சாதனத்தினால் அவள் தன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தாள். தஞ்சைக்குச் சென்றிருந்தபோது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபயக்குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள்.

பழுவோர்காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்கின் அளவையும் தெரிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் மனோரதம் ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா? அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை. நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது. இளைய பிராட்டியின் பேரில் அவளுடைய பகைமையை பற்றி அறிந்து கொண்டிருந்தாள். அது தன் பேரிலும் பாயுமல்லவா? ஏன், பொன்னியின் செல்வரையே அந்த விஷநாகம் தீண்டினாலும் தீண்டக்கூடும். நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே, அது உண்மையில் நந்தினிதானா? சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறைந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன? இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் ஏன் தன்னிடம் எதுவும் பேசுவதற்கு மறுக்கிறாள்? ஆமாம், இளைய பிராட்டியின் மனமும் மாறிப்போயிருக்கிறது. தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை. அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடிப்போய்விடுகிறார். அவரை ஏதோ பெருங்கவலை பீடித்திருக்கிறது. ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னவோ? அதனாலேதான் தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலும். இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார். அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன கொட்டமடிக்கிறார்கள்? கவலை என்பதை அறியாதவர்கள். எது எப்படி போனாலும் அவர்களுடைய கும்மாளத்துக்கு குறைவு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய கேலி பேச்சுகளை வானத்தியினால் எப்போதுமே சகித்துக் கொள்ள முடிவதில்லை. அதுவும் இந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரே சோகக்கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவர்களுடைய வீண் பேச்சுகள் அவளுடைய காதில் நாராசமாக விழுந்தன. இளைய பிராட்டி எங்கேதான் போயிருப்பார் என்று தேடிக்கொண்டு புறப்பட்டாள். மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறதென்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டாள். ஆகையால் அந்த அரண்மனைக்குச் சென்றாள். வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்து விட்டது. பெரிய மகாராணியும் அவருடைய செல்வ புதல்வர் மதுராந்தகரும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தாள். இதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலையை உண்டாக்கியது. அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டாள். அரண்மனை வாசலில் ஜனத்திரளின் பெரும் இறைச்சல் கேட்டது. விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது. அரண்மனையில் சேடி பெண்களை ஒவ்வொருத்தியாக விசாரித்தாள். சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவருடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும், பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கிச் சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள். இளைய பிராட்டி தனிமையை நாடிச் செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை. ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள். அந்த சமயம் வாரிணி என்னும் மங்கை ஓட்டமாக ஓடி வந்தாள். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் என்ற பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி எழுதாள். மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓவென்று கதறி அழத் தொடங்கினார்கள். வானதிக்கோ முதலில் எந்தவித உணர்ச்சியும் உண்டாகவில்லை. சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள். அடிப்பாவி, உன்னுடைய துரதிருஷ்டத்தினால்தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்துச் செல்வது போல காணப்பட்டன. வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அங்கு நிற்கவும் முடியவில்லை. அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள். ஓடையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றோர் எண்ணம் மேலெழுந்தது. சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கரையில் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவருடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும். தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும். அதன் காரணம் என்னவென்று வானதிக்கு புலனாயிற்று. இளவரசர் கடலில் மூழ்கிய போது என்னை நினைந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தும் இருக்கிறார். அதை அறியாமல் பாவி, நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆஹா, என்ன தவறு செய்துவிட்டேன்! போனதை நினைப்பதில் இனி பயனில்லை. இனி செய்ய வேண்டியது என்ன? பேதை பெண்ணே, இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டுமா? யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது. அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது. கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர். எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். கடலின் அடியில் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன அற்புத மாளிகையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கா போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன வேலை? யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும்? இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது. அவளது பரபரப்பு அடங்கிவிட்டது.

துயரம் நீங்கிவிட்டது, கவலை தீர்ந்துவிட்டது. நேரே ஓடைக்கரைக்குச் சென்றாள். பளிங்கு கல்லிலாலான படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது. அதில் இருப்பவர் இளைய பிராட்டிதான். அவருடன் இருக்கும் ஆடவன் யார்? குடந்தை சோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்துச் சென்ற வாலிபன் போல தோன்றுகிறது. இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன்தான் போலும். அதனாலேதான் அவனை இளைய பிராட்டி தனியாக அழைத்துப் போகிறார். விவரங்களை

0: அவரிடம் சொல்லாமல் கடைசியாக ஒரு தடவை விடைபெற்றுக் கொள்ளாமல் போவது நியாயமா? தாய் தந்தையரற்ற இந்த அநாதை பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாரே, அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? இல்லை இல்லை, முடியாது. இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது. இதோ தண்ணீரில் அவர் முகம் தெரிகிறது. இதோ அவருடைய முழு உருவமும் பொலிகிறது. என்னை அவர் அழைக்கிறார், புன்னகை செய்து கூப்பிடுகிறார். உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன, வா என்று அழைக்கிறார். இன்னும் ஏன் தாமதம்? ஆஹா, தலை ஏன் இப்படி சுற்றுகிறது? பாழும் மயக்கம் வருகிறதா? என்ன மயக்கம் வந்தால் பாதகமில்லை, கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் தொடங்கி 2.5 மாதங்கள்தான் ஆகின்றன என்பதை நினைச்சா வியப்பா இருக்குது இல்லையா? ஆமா, ஒலிபரப்புல 200 நாடுகளுக்கும் மேலாக எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஆசிரியரின் மாயாஜாலம்னு தான் சொல்லணும். சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி முன்கதை சுருக்கம் தந்து மீள்பார்வைங்கிற உத்தியால அவ்வப்போது உற்சாகம் ஊட்டிக்கிட்டும் வரார். அந்த வகையில இப்போ வானதியை பத்தின குறிப்புகளை நினைவுபடுத்திக்கிறோம். புறத்தோற்றத்தில் காணப்படுற சோகத்தின் சாயலுக்கும் களிப்பின் மெருகுக்கும் காரணத்தை சொல்லிட்டு, ஏக்கத்தினால ஏற்பட்டிருந்த மனவேதனைக்கும் மகிழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கிற கிளர்ச்சிக்கும் இடையே உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை அருமையான தொடர்களால் விளக்கிடுறார் கல்கி. மற்ற தோழியர் அசூயப்படுற அளவுக்கு தன்னிடம் ஏதோ மறைமுகமான சக்தி இருப்பதை உணரத் தொடங்கிட்டார். ராக்கியை போன்ற ஒரு உளவியல் மேதையால தான் இதை திறம்பட வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கே இளவரசர் புறப்படும் போது தீபத்தட்ட கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்கணும்னு செய்த காரியம்தான். இவளை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது பேச்சு வந்தா இவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். இப்படியெல்லாம் எரிச்சலோடு பேசின வாரிணியைத்தான் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டுட்ட செய்தியை சொல்ல வைக்கிறார் ஆசிரியர். சரி, அடுத்து வானதி என்கிற பெயரை பார்ப்போம். நேரடியான பொருள் வானகங்கை, ஆகாய கங்கை. வனம் என்ற சொல் வானம் ஆகும், வானப்பிரஸ்தம் என்ற தொடர் உருவாகிற மாதிரி. இந்த இலக்கணப்படி வனதேவதை என்கிற பொருள் கிடைக்குது. சில கவிஞர்கள் பெருங்கடல்னு அர்த்தம் கொள்றாங்க. கொடும்பாளூர் இத அழகா குறுக்கி கொடும்பைன்னு குறிப்பிடுறார் இளங்கோவடிகள். கொடும்பை நெடுங்குளக் கோட்டகம். இத்தொடர் சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், காடுகான் காதையில வருது. வரலாற்று பிரிவுகள்ல தென் வள்ளாற்று பகுதியை மையமா வச்சு கோநாடு, கானாடு இப்படி குறிப்பிட்டாங்க. வடகரை பகுதி கோநாடு, இதன் தலைநகரம் கொடும்பாளூர். வரைபடத்தை எடுத்துக்குங்க. தஞ்சாவூருக்கு தென்மேற்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தொலைவில், திருச்சிராப்பள்ளிக்கும் தென்மேற்கே ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாளூர். வழியில, அதாவது இந்த ஊருக்கு வடகிழக்கு திசையில 10 கிலோமீட்டர்ல தான் திருமயில் குன்றம் என்கிற விராலி மலை தொன்மையான குடைவரை கோவில் இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இனி ஒரு திரை இசை பாடல், சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்

0: திரை இசை பாடல் ஒன்று கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: புதிய தொட்டிகள் வாங்கும்போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. இதனை கழுவுவதற்கு நம்ம ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எல்லா தொட்டிகளும் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் இருந்தால் போதும்.
3: வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் S. ஆனந்த் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
4: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2
5: சென்னை வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரி.
6: நான் இங்க இருக்கேன். இது மொபைல்.

0: மொபைல சார்ஜ் பண்ணனும்.
1: மூளைய சார்ஜ் பண்ணு.
2: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
1: பாத்தியா?
0: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
2: இப்ப என்ன பண்ணுவ?
0: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல.
1: மடையா, திருந்துடா.
2: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
0: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க.
3: பை பை.
2: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: மானியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணை கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: அக்கா பாரு,
3: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
2: காட்டே. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
3: எப்பவும் ஷாப்பிங்.
2: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
4: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
5: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
4: எனக்கு தெரியும்ல,
5: ஆர்பிஐ சொல்கிறது.
6: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
1: நேரம் இப்பொழுது 6:41. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. கோயில் புறா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒலித்த குரலே மீண்டும் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திற்காக

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
1: மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவோர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர் சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்புள்ளது எனவும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு 1 முதல் 30 நடைபெற உள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு 17 முதல் 31 வரை நடைபெற உள்ளது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1 முதல் 30 சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் July 1 முதல் 15 வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும்

0: மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கு

0: கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பு குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுகாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
2: பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: இனி பண்ணை செய்திகள். செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டி நோய், தோல் நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: புதிய தொட்டிகள் வாங்கும் போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. இதனை கழுவுவதற்கு நம்ம ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எல்லா தொட்டிகளும் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் இருந்தால் போதும்.
2: வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் S. ஆனந்த் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமிநாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மருதாணி, மருதாணி, வீட்டில் இருக்கியா?
1: வா செண்பகம், என்ன வெளியிலே நிக்கிற, உள்ள வா.
0: ரொம்ப நேரமா கூட்டு இருக்கேன், எங்க போன?
1: தோட்டத்துல சின்ன வேலை, அதான் காதுல வேல. சரி சரி, இந்த தண்ணிய குடி.
0: குடு குடு. என்ன, வீடே அமைதியா இருக்கு, யாரும் இல்லையா?
1: என் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரு, பசங்க எல்லாம் விளையாட போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அது சரி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கியே, என்ன செய்தி?
0: எல்லாம் நல்ல விஷயம்தான். மேற்குல இருக்கிற நிலத்துல வீடு கட்டிட்டு இருந்தோம்ல.
1: ஆமா, நீ கூட பணம் பத்தாம பாதிலே நிப்பாட்டிட்டியே, இப்ப எல்லாம் முடிஞ்சுதா?
0: அந்த வீடுதான், எப்படியோ பணத்தை அப்படி இப்படி புரட்டி வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் பால் காய்ச்ச போறோம், மறக்காம வந்துடு.
1: செண்பகம், எப்படியோ நீ நினைச்சத நடத்திட்ட, கண்டிப்பா வாரம் புள்ள.
0: அது சரி, வரும்போது வெளியில பார்த்தேன், உன்னோட மீன் தொட்டிலாம் ஏன் இப்படி மஞ்சளா இருக்குது, சரியா பராமரிக்கிறது இல்லையா?
1: இந்த பசங்க கிட்ட சுத்தம் பண்ண சொல்லி ஒரு வாரம் ஆகுது, காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க.
0: மருதாணி, இந்த மீன் தொட்டியெல்லாம் சரியா பராமரிச்சாதான் அழகா இருக்கும், இல்லைன்னா மீனுங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும், சரியா பாத்துக்கோ.
1: இங்க பாரு செண்பகம், எனக்கு இத பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாது, ஏதோ பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டேன்.
0: வாங்குறப்ப இருக்கிற ஆர்வம் வளர்க்கறப்பையும் இருக்கணும்ல. இங்க பாரு, அந்த மீன் எல்லாம் எவ்வளவு சோர்வா இருக்கு, இப்படியே போனா ஒரு மீனு கூட தாக்கு பிடிக்காது. நீ ஒன்னு பண்ணு, என் கூட கிளம்பி வா.
1: செண்பகம், இப்பவே வா. எங்க, எதுக்கு?
0: உனக்கு இந்த மீன் தொட்டிய எப்படி பராமரிக்கணும்னு தானே தெரிஞ்சுக்கணும், அப்ப என் கூட வா.
1: செண்பகம், இது என்ன இடம், நிறைய மீன் தொட்டியும் வண்ண மீனும் இருக்கே.
0: இது ஒரு வண்ண மீன் விற்பனை இடம், அதுவும் இல்லாம பராமரிப்பு பத்தி பயிற்சியும் தராங்க.
1: அப்படியா புள்ள, அப்ப இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
0: வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: அலங்கார மீன் தொட்டி வீடுகளில் தற்போது அதிகமாக விரும்பி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகும். இம்மீன் தொட்டிகள் பிரபலமானாலும் நிறைய பேர் இதை பராமரிப்பது சிரமம் என்பதனாலேயே அதனை வைத்திருப்பதை தவிர்த்து கொண்டிருக்கின்றனர். நிறைய பேர் மீன் தொட்டிகளை வாங்கி வைத்துவிட்டு சிறிது காலம் கழிந்து மீன்கள் அனைத்தும் இறந்த பின்போ அல்லது தொட்டி பராமரிப்பதற்கு சிரமம் இருப்பதாலோ அதனை நிறுத்திவிடுகின்றனர், தொடர்ந்து அவர்கள் அதை பராமரிப்பதில்லை. ஆனால் தற்காலத்தில் நிறைய புதிய கருவிகள் வந்துள்ளன, இதை கொண்டு நாம் மீன் தொட்டிகள் பராமரிப்பது எளிதாகின்றது. இன்று இத்தொட்டி வகைகள் மற்றும் அதனை பராமரிக்கும் முறைகள் பற்றி இப்பொழுது உங்களிடம் பேச உள்ளேன். முதலில் வண்ண மீன் தொட்டி வகைகளை பார்ப்போம். சராசரியாக இரண்டு வகையான தொட்டிகள் நமக்கு கிடைக்கும் கடைகளில், சாதாரண கண்ணாடி வகை தொட்டிகள் மற்றும் மோல்டட் டேங்க்ஸ் அல்லது அக்ரிலிக் பொருளால் தயாரிக்கப்பட்ட தொட்டிகள். இரண்டிற்கும் சில விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. கண்ணாடி தொட்டிகள் நமக்கு எளிதாக கிடைக்கும், விலையும் குறைவாக இருக்கும். மோல்டட் டேங்க்ஸ் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் பராமரிப்பது எளிது. நாம் ஒவ்வொரு தொட்டியாக பார்ப்போம். கண்ணாடி தொட்டி விலை குறைவு, அதனால் எல்லோருக்கும் அது வாங்கும் திறனிற்குள் அடங்கிவிடும். ஆனால் இதற்கு நாம் தனித்தனியாக ஒலி அமைப்பு, காற்று புகுத்தி, நீர் சுத்திகரிப்பு கருவிகள் ஆகியவற்றை வாங்க வேண்டும். இந்த கூடுதலான இணை கருவிகள் நம்ம சரியான முறையில் தேர்வு செய்யவில்லை என்றால் பராமரிப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த கண்ணாடி தொட்டிகளை வாங்கும் பொழுதே நாம் கடைக்காரரிடம் இதற்கு தகுந்த கருவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக கண்ணாடி தொட்டியின் கொள்ளளவை பொறுத்து அதற்கு தகுந்த சுத்திகரிப்பு கருவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமது கண்ணாடி தொட்டி 100 லிட்டர் கொள்ளளவு கொண்டுள்ளது என்றால் அதனை விட 4 மடங்கு அதிக திறன் கொண்ட நீர் சுத்திகரிப்பு கருவிகளை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக அந்த சுத்திகரிப்பு கருவியை வாங்கும் போது அதன் அட்டை பக்கத்தில் அதன் கெப்பாசிட்டி அல்லது திறன் பொறிக்கப்பட்டு இருக்கும். 100 லிட்டர் தொட்டிக்கு 400 லிட்டர் ஒரு மணி நேரம்

குறிப்பு அதில் இருந்திருந்தால் அந்த சுத்திகரிப்பு கருவியை நாம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு கருவிகள் பொதுவாக தொட்டியின் மேல் பாகத்தில் அமைப்பது போன்ற அமைப்பில் இருக்கும். இவ்வாறு நாம் தேர்ந்தெடுக்கும் போது கண்ணாடி தொட்டியின் மூடியினுள் அந்த கருவி மறைக்கப்பட்டு வெளியில் தெரியாமல் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இதை தவிர வேறு பல வகையான சுத்திகரிப்பு கருவிகள் உள்ளன. பொதுவாக நம் உயிர் தாவரங்கள் வளர்க்கக்கூடிய கண்ணாடி தொட்டியில் அதற்கு ஹேங் ஆன் ஃபில்டர் என சொல்லப்படும் சுத்திகரிப்பு கருவி தேவைப்படும். அந்த சுத்திகரிப்பு திறனும் தொட்டியின் கொள்ளளவை விட 4 மடங்கு அதிகமாக உள்ளவாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரிய தொட்டிகள், 4 அடிக்கும் அதிக நீளம் கொண்ட பெரிய தொட்டிகளை வாங்கும் பொழுது அதற்கு கேனிஸ்டர் ஃபில்டர் எனப்படும் தொட்டியின் அடிபாகத்தில் வைக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு வடிப்பான்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக மோல்டட் தொட்டிகளை பற்றி பார்ப்போம். மோல்டட் தொட்டிகள் முழுவதுமாக தயாரித்த நிலையில் நமக்கு கிடைக்கும். இத்தொட்டிகள் மூடியுடன், ஒளி அமைப்புடன் மற்றும் சுத்திகரிப்பு கருவியோடு இணைந்து நமக்கு கிடைக்கும். இத்தொட்டியை வாங்கின பிறகு நம்ம அதுக்கு தேவையான அலங்கார சாதன பொருட்கள் மற்றும் மீன் இவை மற்றும் வாங்கிவிட்டால் போதுமானது. ஆனால் இது சற்று விலை உயர்வு, ஆனால் பராமரிப்பு எளிது. ஏனென்றால் நம்ம இதற்காக தனியான ஒளி அமைப்போ சுத்திகரிப்பு கருவியோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ தொட்டியை வாங்கிட்டோம். வாங்கின பிறகு எந்த நீரை பயன்படுத்தலாம் என்று பலருக்கும் சந்தேகம் உண்டாகும். கடைகளில் கேட்டால் கிணற்று நீர் அல்லது ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்துமாறு நமக்கு அறிவுரை செய்வார்கள். ஆனால் இந்த கிணற்று நீர் மற்றும் ஆழ்துளை நீர் பயன்படுத்தும் போது இதில் உள்ள உப்பானது தொட்டியின் கண்ணாடியில் படியும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. ஆழ்துளை கிணறில் உள்ள நீரானது சிறிது கடினத்தன்மை அதிகமாக இருந்தால் 1 வருடத்திற்குள் நமது கண்ணாடியில் உப்பு படிந்து கண்ணாடி பொலிவு இழந்துவிடும். அதனால் பார்ப்பதற்கு அழகு இழந்து காணப்படும். இதை தவிர்ப்பதற்கு நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய குடிநீர், அரசு மூலமாக விநியோகம் செய்யக்கூடிய குடிநீர் அல்லது சுற்றுக்கரிக்க இயந்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய RO நீர், இதனையும் நாம் பயன்படுத்தலாம். நம்ம அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீரை பயன்படுத்தும் போது அதில் குளோரின் சில நேரம் சேர்க்கப்படும். அந்த குளோரின் ஆனது காற்றில் கலந்து எளிதில் மறையக்கூடிய ஒரு வாயுவாகும். அதனால் இந்நீரை பயன்படுத்தும் பொழுது 2 நாள் தேக்க வைத்து அந்த குளோரின் அனைத்தும் நீங்கிய பிறகு நாம் பயன்படுத்தினால் நம்ம தொட்டில் உள்ள மீன்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நாம் தெரியாமல் அந்த நீரை நேரடியாக பயன்படுத்தும் போது மீன்கள் இறக்க நேரிடலாம் என்பதற்காகவே கடையில் இருப்பவர்கள் ஆழ்துளை நீரை பயன்படுத்த அறிவுறுத்துவார்கள். ஆனால் அவ்வாறு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமது தொட்டி கண்ணாடி ரொம்ப வருடம் கிளீனாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் என்று நினைத்தோம் என்றால் RO நீர் அல்லது ஆற்று நீரை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. தொட்டிகளை எப்படி தூய்மை செய்வது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தொட்டி நம்ம எது வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அழுக்காக தொடங்கிவிடும். இதற்கு காரணம் மீனோட எச்சம் மற்றும் நாம் இடும் உணவின் மிச்சம் நீரில் கலந்து நீரின் நிறத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். மீன் எண்ணிக்கை அதிகமாக வாங்கி விடும்போது அதிகமான கழிவுகள் தொட்டியில் தேங்கும். அதனால் வெகு விரைவில் தொட்டி அழுக்காகிவிடும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் திரும்பவும் நம் கடையில் தொட்டி வாங்கும் போதே அதில் எத்தனை எண்ணிக்கையில் மீன்கள் விடலாம் என்பதை கேட்டறிந்து அதற்கேற்றவாறு நாம் மீன்களை விட வேண்டும். புதிய தொட்டிகள் வாங்கும்போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. மீன்கள் நல்லபடியாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது புதிய மீன்களை விடும் முன் நாம் யோசித்து அதற்கு தகுந்த இணக்கமான மீன்களை மட்டுமே வாங்கிவிட வேண்டும். அழகாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது என்பதற்காக புதிய மீன்களை தொட்டியில் கலந்து ஆலோசிக்காமல் விட வேண்டாம். அதிக மீன்கள் விட்டோம் என்றால் விரைவில் நம்ம தொட்டிகள் அழுக்காகும். இப்போ அழுக்கான தொட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக கண்ணாடியில் அழுக்கு படிய ஆரம்பிக்கும், மீன் தெரிவது மங்கலாகிவிடும். இந்த பழுப்பு நிற கழிவு எப்படி வருகிறது என்றால் முன்பு கூறியது போல மீனோட கழிவுகள் மற்றும் அதிகப்படியான உணவு இது மிச்சமாகும் போது நீரில் கரைந்து நீரில் அதிக சத்துக்களுக்கு உருவாக்குகின்றது. இந்த சத்துக்களை பாக்டீரியாக்கள் அறிந்து கொண்டு அவை வளர ஆரம்பிக்கின்றன. இவை வளரும் போது பொதுவாக கண்ணாடியின் உள்பக்கத்தில் தொட்டியின் உள்பக்கத்தில் படர ஆரம்பிக்கும். பாக்டீரியாக்கள் வளரும் போது பழுப்பு நிறத்தில் படரும். இதனை கழுவுவதற்கு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. வெறும் அந்த ஸ்க்ரப்பரை கொண்டு உள்பக்கமாக 4 பக்கங்களிலும் நம்ம கண்ணாடியை துடைத்து விட்டால் பழையபடி தெளிவாகிவிடும். இவ்வாறு நம்ம செய்யும் போது இந்த பஞ்சை அல்லது ஸ்க்ரப்பரை இந்த ஒரு பயனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற வீட்டில் உள்ள பொருட்களை கழுவோ துடைக்கவோ பயன்படுத்தக்கூடாது. இந்த மீன் தொட்டிக்கு மட்டுமே இதை பயன்படுத்துமாறு தனியாக வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு சில நேரங்களில் கண்ணாடி தொட்டியில் உள்பக்கத்தில் பச்சை நிறமாக படர்வதை நாம் காணலாம். இது எப்படி வருகிறது என்றால் சூரிய ஒளி நேரடியாக மீன் தொட்டியில் படும் பொழுது அந்த பக்கங்களில் மட்டும் பச்சை நிறமாக படரும். இந்த பச்சை நிறம் பாசி வளர்வதை குறிக்கின்றது. இந்த பாசியானது சில நேரம் இறுக்கமாக பிடிக்கும் பொழுது நம்ம ஸ்க்ரப்பர் பயன்படுத்தும் போது சில சமயம் கடினமாக இருக்கலாம்.

சமயங்களில் நீரின் அளவை குறைத்துவிட்டு அந்த பகுதி கண்ணாடியை துடைத்துவிட்டு பின் மீண்டும் தண்ணியை மாற்றிவிடலாம். இப்பொழுது முழுமையாக தொட்டியில் உள்ள நீரை 100% மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தண்ணில் குறையக்கூடிய புதிய தண்ணீர் மேலே நம்ம சேர்த்து கொண்டால் போதும். இவ்வாறு நாம் சேர்த்து கொள்ளும் போது தண்ணி குறையும் போது ஏற்படக்கூடிய உப்புக்கரை கோடு மாதிரி அந்த தண்ணி கண்ணாடி தொட்டி மேலே தோன்றும், அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சுத்திகரிப்பு கருவியை பராமரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். இந்த சுத்திகரிப்பு கருவிகளை நாம் முன்னாடி கூறினேன், பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு உள்ளே இருக்கும். அந்த பஞ்சை நாம் அவ்வப்போது திறந்து கண்டு கொள்ள வேண்டும். அதை பார்க்கும்போது அந்த பஞ்சில் அதிகப்படியான கழிவுகள் அல்லது கசடு போன்றி படர்ந்து இருந்தால் அந்த பஞ்சை எடுத்து நல்ல தண்ணியில் பிழிஞ்சி அதை கழுவி விடலாம். இந்த பிழிஞ்சி கழுவும் போது அந்த பஞ்சு 100% சுத்தமாகணும்ன்றது அவசியம் இல்லை. மேலோட்டமாக காணப்படும் அந்த தூசி கசடு எல்லாம் போய்விட்டால் போதும். பஞ்சை வெயிலிலும் காய வைக்க வேண்டாம், பிளீச்சோ குளோரின் இதுவை போட்டும் துவைக்க வேண்டாம், சுத்தம் பண்ண வேண்டாம். இந்த பஞ்சில் பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே வளரும். இந்த பாக்டீரியாக்கள் நீரில் உள்ள நச்சுத்தன்மையை நச்சற்ற பொருளாக மாற்றக்கூடிய ஒரு உயிரிய ஃபில்டராக செயல்படுகின்றது. அதனால் பஞ்சை சுத்தமாக நம்ம கழுவக்கூடாது, முழுவதுமாக நாம் கழுவக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒளி. எல்லா தொட்டிகளும் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியா 6-8 மணி நேரம் இருந்தால் போதும். அதற்கு அதிகமாக இருக்கும் சமயங்களில் மீனம் அதிகமாக இருக்கிறது, கழிவுகளும் அதிகமாக உருவாகும் போது தொட்டியில் இந்த பச்சை நிற பாசி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தோன்றும். இரண்டாவதாக நம் உயிருள்ள தாவரங்களை கொண்ட தொட்டிகளை பராமரிக்கும் போது அதிக ஒளி கொடுத்தோம் என்றால் அந்த தாவர இலைகளின் மேலும் கண்ணாடியில் உட்புறமும் பாசிகள் வளரும் அதிக ஒளி இருக்கும் பொழுது. ஸோ இச்சமயங்களில் நமக்கு கண்ணாடி தொட்டியில் உயிருள்ள தாவரங்கள் வளர்க்குறோம், அதில் எப்பயும் லைட் இருந்தால் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தொடர்ந்து ஒளியை செலுத்தி கொண்டு வருகிறோம். அச்சமயங்களில் தாவரங்கள் பாதிக்கப்படலாம், பாசி அதிகமாக வளர்ந்து காண்பதற்கு அழகில்லாமல் இருக்கலாம். அச்சமயங்களில் நாம் கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கின்றது, அந்த கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரை சிறு சிறு நுரை குமிழ்களாக தண்ணியில் விட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நீர் தாவரங்கள் நல்லபடியாக வளர்ந்து பாசிகள் தானாகவே மறைந்துவிடும். கண்ணாடியில் படிந்திருக்கும் பாசியும் மறைந்துவிடும், நீர் தாவர இலங்களில் மேல் படர்ந்த பாசிகளும் மறைந்துவிடும். இது ஏன் என்றால் கார்பன் டை ஆக்சைடு நீர் தாவரங்களுக்கு இயற்கையான ஒளி சேர்க்கைக்காக தேவைப்படுகிறது. அப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு அது நன்றாக வளரும்போது நீரில் உள்ள அதிகப்படியான சத்துக்களை அது எடுத்துக்கொள்வதால் பாசி வளர்வதை தானாக இயற்கையாகவே கட்டுப்படுத்திவிடும். அதனால் ஒளியின் அளவும் நாம் தெரிந்து கொண்டு தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். ஒரு நாளில் 6-8 மணி நேரம் மட்டும் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சில பொதுவான நோய்களும் அதனை தவிர்க்கும் முறைகளையும் மேலாண்மை பற்றியும் இப்போது நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். கடைகளில் நமக்கு வந்து 3 நிறத்தில் மருந்து கிடைக்கும். என்னென்ன? ப்ளூ மெடிசன், க்ரீன் மெடிசன், எல்லோ மெடிசன், இவ்வாறாக 3 வகையான மருந்துகள் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மருந்தும் பொதுவாக பல தரப்பட்ட வியாதிகளுக்கு, மீன் நோய்களுக்கு கொடுக்கலாம் என்றாலும் ஒவ்வொன்றும் எதற்கு என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ப்ளூ மெடிசன், நம்ம உள்ள மீன்களில் சில பூஞ்சான் வளர்ச்சி, ஒரு பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு உடலில் எங்கேயும் சிறிதாக தென்படுகிறது, சில பூச்சிகள் எதுவும் நம் மீன் மேல் இருக்கின்றது, புண் செந்நிறமாக புள்ளிகளுக்காக புண்கள் காணப்பட்டது என்றால் இந்த ப்ளூ மெடிசன் நம்ம வாங்கி தண்ணியில் அதில் கூறப்பட்டுள்ள அளவுகளில் கொடுத்து மீன்களை தனியாக பிரித்து அந்த மருந்தில் பயன்படுத்தலாம். அல்லது நம்மிடம் வெறும் பூஞ்சான் மற்றும் பெரிய பாதிப்பு இருக்கு, சில நேரங்களில் மீனோட வால் கட் ஆகிருக்கும், அந்த இடத்துல வந்து பூஞ்சான் முளைச்சிருக்கும், பஞ்சு போன்ற ஒரு பூஞ்சான், இதற்கு கிரீன் மெடிசன் நம் கொடுத்தால் இதனை கட்டுப்படுத்தி விடலாம். பொன் மீன் வச்சிருக்கோம், கோல்ட் ஃபிஷ் வச்சிருக்கோம்னா மற்ற மீன் இருக்கும்போது அது வாலெல்லாம் கடிச்சு விட்டுரும், அந்த கடிப்பட்ட இடத்தில் புண் வந்து பெரிதாகி வால் அழுக தொடங்கும், அந்த மாதிரி சமயத்தில் எல்லோ மெடிசன் நம்ம பயன்படுத்தி நம்ம மீனை குணப்படுத்தி விடலாம். இந்த 3 தவிர சில கடைகளில் ஒயிட் மெடிசன் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இந்த ஒயிட் மெடிசன் வந்து எதுக்குன்னா சில நேரங்களில் குறிப்பாக குளிர்காலத்தில் புதியதாக மீன் நம்ம ஏதோ ஒன்று நம்ம தொட்டில விட்டோம்னா பார்த்தோம்னா கொஞ்ச நாளில் ரவை தூவுன மாதிரி உடல் மேல் வெண்புள்ளிகள் தோன்றும் மீன்களுக்கு, இதை வெண்புள்ளி நோய் அப்படிங்கிறோம். இங்கிலீஷில் இதை இச் டிசீஸ் அல்லது ஒயிட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை உராசி கொண்டு போகும், ஏன்னா அதற்கு அரிப்பு ஏற்படும் அந்த வெண்புள்ளிகளால். ஸோ அந்த நோயை தோன்றும் போது அதை குணப்படுத்த ஒயிட் மெடிசன் என்பதை நம் வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது வெறும் உப்பு கரைசல்,
10 லிட்டர் தண்ணியில் 2 தேக்கிரண்டி உப்பு விட்டு அதில் வந்து டெய்லி ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு இது மாதிரி 10 நாள் வரை உப்பு கரைசலில் மீனை ட்ரீட் பண்ண செய்தோம் என்றால் இந்த வெண்புள்ளி நோய் மெதுவாக மறைந்துவிடும். இந்த நோய் மறைந்து 1 நாள் 2 நாள் வரை

0: இந்த உப்பு கரைசலில் நாம் தொடர்ந்து அதனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இவ்வாறாக இந்த 4 மருந்துகளை வைத்து உங்கள் வீட்டில் பொதுவாக ஏற்படக்கூடிய மீன் நோய்களை கட்டுப்படுத்தி விடலாம். இதை தவிர இன்னொரு வியாதி அதிகம் தென்படுவது என்ன என்றால் வயிறு வீக்கம். சில நேரங்களில் மீன்களுக்கு வயிறு வீக்கமாகி சரிவர நீந்த முடியாமல் சில மீன்கள் சாய்ந்து அல்லது தலைகீழாகவும் நீந்துவதை நாம் பார்க்கலாம். இந்த வயிறு வீக்கம் வந்து எப்படி நம்ம கண்டறிவது என்றால், மீன்களை மேலிருந்து பார்த்தோம் என்றால் செதில்கள் உடம்பு ஒட்டாமல் சிலுத்திருப்பது போல் காணப்படும். அவ்வாறு காணப்படும் போது அது வயிறு வீக்கத்துக்கு உண்டான அடையாளங்கள். பொன்மீன் பொதுவாகவே குண்டான நிறத்தில் இருக்கும், அதனால அதுக்கு வயிறு வீக்கம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செதில் தூக்கப்பட்டு இருக்கும், சிலுத்து போன மாதிரி அந்த செதில் தூக்கி இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அது வந்து வயிறு வீக்கம்கான அறிகுறிகள். இந்த வயிறு வீக்கம் அதிகப்படியான பாதிப்பு இருந்தால் காப்பாற்றுவது கடினம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம் என்றால் இதை மீன்களை காப்பாற்றி விடலாம். இதை காப்பாற்றுவதற்கு எளிய மருந்து எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் என்பது மீன் கடைகளில் கிடைக்கும். இந்த எப்சம் உப்பு பயன்படுத்தலாம். 20 லிட்டர் தண்ணியில் 3 தேக்கரண்டி அளவு இந்த எப்சம் சால்ட் விட்டு இதை மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் அந்த நீரில் அந்த மீனை விட்டு வைத்திருந்தோம் என்றால் இந்த நோயின் தாக்கத்தை படிப்படியாக குறைந்து மீன்களை காப்பாற்றி விடலாம். இவ்வாறாக சில எளிய பராமரிப்பு முறைகளை இன்று நாம் உங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9095618230.
1: என்ன மருதாணி, வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் S. ஆனந்த் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சது செண்பகம். இனிமே நானே மீன் தொட்டி எல்லாம் பராமரிச்சிடுவேன்.
1: மருதாணி, நீ மட்டும் தனியா செய்யாத, உன்னோட பசங்களுக்கும் இத பத்தி சொல்லி நல்லா புரிய வையி. அவங்க நல்லா புரிஞ்சுகிட்டாங்கன்னா வேலை தன்னால நடக்கும்.
2: ரொம்ப சரியா சொன்ன செண்பகம், அப்படியே பண்ணிடுற.
1: சரி, வந்ததுதான் வந்துட்டோம், ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு போயிடலாமா? என்னோட புது வீட்டுல வைக்க போறேன்.
2: நல்ல யோசனை புள்ள, அங்க பாரு அந்த தொட்டி நல்லா இருக்கு, வா போய் பாப்போம்.

வேளாண் திட்டங்கள். பாரத் விஸ்தார் திட்டம். பாரத் விஸ்தார் என்பது வேளாண் வளங்களை அணுகுவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த மெய்நிகர் அமைப்பாகும். இது இந்திய வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த தகவல் மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய வேளாண்மையை அறிவியல் சார்ந்த தரவுகளின் அடிப்படையிலான ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக மாற்றுவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள், மண்வள குறைபாடு, சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் உற்பத்தி செலவின் அதிகரிப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்களை ஒரே தளத்தில் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். பாரத் விஸ்தார் தளமானது பல்வேறு அரசு டிஜிட்டல் சூழல் அமைப்புகள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திடம் உள்ள வேளாண் தரவுகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு எளிதில் அணுகக்கூடிய வகையில் வழங்குகிறது. இதன் மூலம் நில விவரங்கள், மண் ஆரோக்கியம், பயிர் தேர்வு, விதை பரிந்துரைகள், உர பயன்பாடு, நீர் மேலாண்மை, வானிலை முன்னறிவிப்பு, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, சந்தை விலை நிலவரம், காப்பீட்டு திட்டங்கள், அரசு மானியங்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் ஒரே தளத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியும். இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, புவியியல் தகவல் அமைப்பு, செயற்கைக்கோள் தரவுகள், தொலை உணர்தல், கிளவுட் கம்ப்யூட்டிங், பெருந்தரவு பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பயிர் வளர்ச்சி நிலைமை கண்காணித்தல், வறட்சி மற்றும் வெள்ள அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிதல், பூச்சி தாக்குதலை முன்னறிதல் மற்றும் விளைச்சல் மதிப்பீடு போன்ற பணிகளை துல்லியமாக மேற்கொள்ள முடிகிறது. இதனால் விவசாய இழப்புகள் குறைந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. பாரத் விஸ்தார் தளம் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் வேளாண் விஞ்ஞானிகள், விரிவாக்க அலுவலர்கள், மாநில அரசுகள், மத்திய அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. தரவுகளின் அடிப்படையில் திட்டங்களை வடிவமைத்தல், வளங்களை திறம்பட ஒதுக்குதல், பேரிடர் மேலாண்மை, பயிர் திட்டமிடல் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை அறிவியல் அடிப்படையில் எடுக்க இந்த தளம் வழிவகை செய்கிறது. மேலும் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான வேளாண் செயல்திறனை கண்காணிக்கவும் இந்த தளம் உதவுகிறது. இந்த முயற்சியின் மூலம் டிஜிட்டல் வேளாண் சூழல் வலுப்பெற்று வருகிறது. விவசாயிகள் தங்கள் மொபைல் போன் அல்லது இணைய வசதி மூலம் தேவையான தகவல்களை உடனுக்குடன் பெற முடிகிறது. பயிர் பரிந்துரைகள், வானிலை எச்சரிக்கைகள், சந்தை விலை நிலவரங்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் நேரடியாக கிடைப்பதால் தகவல் இடைவெளி வெகுவாக குறைகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி அடிப்படையிலான IVRS குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு மூலம் தகவல்களை வழங்குகிறது. பாரத் விஸ்தார் திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று பல்வேறு தரவு தளங்களை ஒருங்கிணைக்கும் திறனாகும். மண்வள அட்டைகள், வானிலை தரவுகள், நிலப்பதிவுகள், செயற்கைக்கோள் படங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் சந்தை தகவல்கள் ஒரே தளத்தில் இணைக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தின் மண் தன்மை, மழைப்பொழிவு மற்றும் நீர் கிடைக்கும் நிலையை பொறுத்து ஏற்ற பயிர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டம் இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. துல்லிய வேளாண்மை முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் தேவையான அளவு உரம், தண்ணீர் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டுமே பயன்படுத்த வழிகாட்டுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாய செலவுகளும் குறைகின்றன. நீர் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும், மண் வளத்தை பாதுகாக்கவும், பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைக்கவும் இந்த திட்டம் உதவுகிறது. இந்த தளத்தை மொபைல் செயலி வாயிலாகவோ இணையதளம் வாயிலாகவோ பயன்படுத்த முடியும். அல்லது 1551261 என்ற கட்டணமில்லா எண்ணை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு உரையாடல் வழியாகவும்

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும்

0: முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்காவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:15.
2: ஆகாஷ்வாணி

0: நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
1: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களைப் போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால், அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
0: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த, என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட், அது வந்து ஒரு சோகம் இழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ, எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100%, அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200%, ஒரு மியூசிக் டைரக்டர்

0: டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், எந்தன் நெஞ்சில் தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்கோயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ், அந்த பாவம், அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்டி சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோடி இந்த ரெண்டு ராகத்திலையும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேரு மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீரா பஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசை பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரி தான். அந்த எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை, ஆனால் அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசவே அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது.

0: அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பாடலனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளோ நாளாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி பிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ்ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசித்து கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ்ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ்ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி, அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுடைய ஃபைனல்ஸில் அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு, அந்த ரோஜாவை தாளாட்டுத்தன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. ஜானகியமா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்கள் கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரையிசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.
2: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி பாடியுள்ள சில பாடல்கள். முதலில் உயிரே திரைப்பட பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 8:30:15. திரைகாணத்தில் எஸ் ஜானகி பாடியுள்ள சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வால்டர் வெற்றிவேல் திரைப்பட பாடல்.

0: தொடரும் பாடல் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து.
1: To start the workout, we'll begin with a little warm-up. Stand with feet a little more than

0: அடுத்து நாடோடி தென்றல் திரைப்படத்துக்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 29.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும். நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் மொழியின் வரலாறு தகவல்கள். எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் பதிவுத்துறையில் புதிய முறை அறிமுகம் பி. வீரமணி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரை கானம். 9 மணிக்கு அரங்கிசை. கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின். பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம்.

நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் சித்தார்த் பிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பூர்வா தனஸ்ரீ கோட்டா அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்ட திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. ஆயத்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு மைய மூத்த தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 2:15 திரைகானம். (2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 2 பகுதி. அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு. திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகமீனாட்சி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். (8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசைப்பேருரை. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நாளிரவு 10:30 காற்றோடு கலந்திடுவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.